அதாவது ரெண்டு ஊர்களிலிருந்தும் நீங்கள் எழுத்துக்களை இணைத்துத்தான் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் சொற்களை கண்டுபிடித்தால் அழைத்து சொல்லலாம். 416-554-4000.

0: குருவாயூரப்பா அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து அந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்கின முதல் எப்படி இருக்கு, நல்ல
1: எப்படி
0: எப்படி
1: முடியுது
0: அப்படின்னு சொல்றீங்க. சரி, அந்த முதல் நேரம் வந்து நாங்க சந்திக்க போறோம், என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறாருன்னு கேட்டு பார்க்கலாமா?
1: ஆமா, இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம் தொடக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம், என்ன சொன்னீங்க? அந்த ராய்மிங் ஏதோ உழைச்ச மாதிரி இருக்கு, திருப்பி சொல்லுங்க பாப்போம்.
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும். வணக்கம் தொடக்கம் சொன்ன, வணக்கம் தொடக்கம்
0: வணக்கம் தொடக்கம் ஆரம்பமே
1: அமர்க்களமா புரிதல் கொஞ்சம் சுணக்கம்.
0: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன அந்த மூன்று சொற்கள்?
2: தொடக்கம்
1: தொடக்கம்
0: தொடக்கம் தொடக்கம் என்று சொல்வதில்லையே.
2: கடகம்
0: கடகம். சரி,
2: தொடக்கம்
0: தொடக்கம் தொடக்கம் தொடக்கம் என்று சொல்வதில்லை, தொடக்கம். வசீகரா வசி. சரி,
2: மடம்
0: சரி. மூன்று சொற்கள் சொன்னால் போதுமானது,
1: ஒருத்தருக்கு மூன்று தான் கோட்டா,
0: அதுக்கு மேல சொன்னா நாங்க என்ன செய்யறது?
2: இன்றைய உங்களோட வானொலியின் அந்த ரேடியோத்தான் இது எடுக்கும் வாழ்த்துக்கள் உங்களோட நிறுவனத்துக்கும் உங்களோட நடத்தினருக்கும் அனைத்து அந்த கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொன்னால் அதை பண்ணிய ஒரு பணி.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரையும் நாங்கள் சந்திக்க போன்றோம், யார் என்று பார்க்கலாம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நன்றி. இந்த மாதிரி நீங்களும் சொற்களை கண்டுபிடித்தால் அழைத்து சொல்லலாம். 416-554-4000. மீண்டும் ஒருமுறை நாங்கள் அந்த இரண்டு ஊர்களையும் உங்களுக்கு ஆத்தருகின்றோம். இன்றையனால் நாங்கள் இலங்கையிலிருந்து வட்டக்கச்சி என்கின்ற ஊரையும், அதே போன்று தமிழகத்திலிருந்து மதுராந்தகம் என்கின்ற ஊரையும் எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் சொற்களை இணைத்து நீங்கள் எழுத்துக்களை இணைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். சரி,
1: ஆமாம், அதனை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய சில பேசலக்கம் 416-554-4000. எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல்ஸ். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 Finch Dean Square, Finch and Finch Dean Sandipil, Everest Furniture.

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: The station with the best music.

0: நேரம் 8:23 கேட்டுக்கொண்டிருப்பதைங் போவோமா அவர்களும் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். சரிதானே சானா?
1: சரிதான், அதே மாதிரி தான். இன்றைய நாள் நாங்களுக்கு தந்திருந்த இரண்டு ஊர்களின் பெயர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இலங்கையிலிருந்து வட்டக்கட்சி, தமிழகத்திலிருந்து மதுராந்தகம் என்ற இந்த இரண்டு ஊர்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். நாங்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே நிறைவுக்கு கொண்டு வர நேரமாயிருக்கிறது.
0: அதாவது போவோமா ஊர்குளம் போட்டி நிகழ்ச்சி வந்து நிறைவுக்கு வரப்போன்றது. நாங்கள் எங்களுடைய நேர்களும் இணைந்து சில சொற்களை தந்திருந்தார்கள். அதே போன்று நாங்களும் சில சொற்களை உங்களுக்காக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்.
1: ஆமா, நேர்கள் பகிர்ந்து கொண்ட சொற்கள் என்று பார்க்கும் பொழுது கடம், கட்சி, வடம் அந்த மாதிரியான சொற்கள் பகிர்ந்திருந்தார்கள். நாங்கள் அது தவித்து வதம், மச்சி, மட்டம், வட்டம், தட்டம், கட்டம், தடம் ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுக்காக அப்படியே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்.
0: உங்கள நேரம் இந்த 23-24 நிமிஷமா நீங்க இணைந்து அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: East FM.

0: இருக்கு நாலு விஷயம்.
1: FM 102.7 eastfm.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷூட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான

0: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே

0: நேரம் 8:50 ஆகி இருக்கின்றது. நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் விளம்பி போன்று சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது.
1: அதே மாதிரி காலநிலை நள்ளிரவில் 12 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. உணர்நிலை 10 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளைய நாள் சனிக்கிழமை அது கூடிய வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரியொளி நிறைந்த நாளாக காணப்படும்.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் அண்ட் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450 தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450 info@canadapilotprogram.com
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் Thamzin 437-860-7002 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114 ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: East FM 102.7 கேட்டாலே summer. East FM 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
1: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Skiruba Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
7: The one and only Weekend Wonder. Weekend East FM.
8: Where are you?
7: Weekend East FM. 102.7. Weekend East FM.
9: The greatest radio station.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business வைத்திருப்போர் மற்றும் business ஆரம்பிப்போருக்கான business loan and business line of credit.
8: 10% down உடன் commercial mortgage.
6: இலவச ஆலோசனைகளுக்கு Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: Weekend Vibration. East FM 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 4163217555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: எஃப்எம்ஐ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறேன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
8: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
9: Weekend East FM Tamil. Tamil. Dutti Rindu Thasam Eldi.
10: Alagaga Chirithadu Andha Nilavu.
11: Adudhaan Eduvo.
10: Analaga Kodithadu Indha Manadu.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: நேரம் காலை 9:03, டொரண்டோ 12 டிகிரி செல்சியஸ் 12 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நாங்கள்
1: சிவபாரசந்திரன்
0: செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் பாகினி.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் சஞ்சீவன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப உற்சாகமா இருக்கு, படபடப்பா போயிட்டு இருக்குது காலமே.
0: அந்த உற்சாகத்தோடு சனிக்கிழமையின் காலை பொழுதையே ஆரம்பித்திருக்கின்றோம். இப்பொழுதிலிருந்து இரவு 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca. அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இப்பொழுது காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் 4168241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: தொடக்கம் இரவு 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்இல் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இன்றைக்கும் உங்களுக்காக பல உற்சாகமான தகவல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம்.
0: காலை சூரிய உதயம் 7:09 கிடம்பிட்டிருக்கிறது, சூரிய அஸ்தமனம் 7:08 கிடம்பர காத்திருக்கிறது. ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம் காலமைக்கும் இரவுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லலாம்.
1: விஞ்ஞானியானதான் இதை சொல்ல முடியும் சொல்லிட்டீங்க.
0: 12 டிகிரி செல்சியஸ் 12 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை 23 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளினுடைய கூடிய வெப்பநிலையாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். அதே நேரம் இந்த நாள் செப்டம்பர் 26 எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பார்த்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் இஸ்டெஃபமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: நேரம் காலை 9:09 12 டிகிரி செல்சியஸ் காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாசுரன் இருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
1: உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் வேர்ல்ட் என்வாயர்மெண்டல் ஹெல்த் டே ஆக இன்றைய நாள் இருக்கின்றது. சுத்தமான காற்று, பாதுகாப்பான குடிநீர், சுகாதாரமான சுற்றுப்புறம் போன்றவை மனிதர்களின் ஆரோக்கியத்தோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு கொண்டவை என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதேபோல் அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிக்கும் சர்வதேச தினமாக இருக்கின்றது. அணு ஆயுதங்களின் அபாயத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலகளவில் அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தும் தினமாகவும் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது.
0: இன்றைய நாளில் தியாகி திலீபன் அவர்களுடைய உண்ணா நோன்பிருந்து அவர் உயிர் நீத்துக் கொண்ட முக்கியமான நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் தன்னை ஆகுதியாக்கிய ஒரு நாளும் இந்த நாள். அந்த பொழுதையை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வும் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக இந்த அமெரிக்க தலைவர்களுக்கு இடையிலான ஒரு வேட்பு போட்டி என்பது, அதாவது வேட்பு மனுவாக அவர்கள் தாக்கல் செய்த பிற்பாடு தலைவர்கள் நேரடி விவாதம் இடம்பெற்றுக் கொண்டது. ரிச்சர்ட் நிக்சனுக்கும் ஜோன் எஃப் கெனடிக்கும் இடையில் இதுதான் முதல் முறையாக சிக்காகோவில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த நிகழ்வும் பதிவாகி இருக்கின்றது.
1: அதேபோல் வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 ஆங்காங்கே தாமதம் மிக தொடர்ச்சியாக இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் 1% எரிபொருளின் விலை அதிகரித்திருக்கின்றது. பெரும்பாலான எரிபொருள் இறப்பு நிலையங்களில் சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 188.9 உங்களால் எரிபொருளினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: குறைந்த விலையாக இன்றைய நாளில் 4400 டஃப்ரின் ஸ்ட்ரீட் ரோண்டோவில் அமைந்திருக்கின்ற கெனடியன் டயரில் 169.3% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம். காலை 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. மதியம் 23, மாலை 17 டிகிரி செல்சியஸ், இரவு 13 ஆக இருக்கப் போகின்றது. இப்போது 12 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜிடிஐ பெரும்பாக்கத்தில்
1: கமலாசன் மாதிரி காலமில் இந்த இரவு கணக்கு கெட்டப் அவுட்ஃபிட் மாற்ற வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்குது. சஞ்சீவ்
0: குறிஞ்சி வச்சுக்கோளோட வரலாற்றுல இந்த நாள் அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னு
1: பல நாள் கரடால இருக்கும். இன்றைக்கும் ஒரு நாள்
0: நேரமைப்புள்ளது 9:11.

0: காற்றில் பரவும் இசை போல
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
3: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக September 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்கார்ப்ரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் September 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

0: 9:26 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். டாடா ஃபுட் வழங்கும் விற்பனை தொடர்பான தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: 100% சைவோனகம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் குறிப்பாக விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிற 7 கடைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்க பெற்றுக்கலாம். குறிப்பாக பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பைட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சாம்பல் உடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் ஊறுகாய் சொல்லி டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கலாம். டாடா பொதியை நீங்க காத்திருக்க தேவையில்லை, உடனடியாக வருகின்ற பொழுதே உடனுக்குடன் நீங்க பெற்று செல்ல முடியும் டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்கள் டாடா வாழை தாமரை இலை பொதியை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர் ஊறுகாய் என்று சொல்லி நீங்கள் குறிப்பாக டாடா தாமரை இலை சாப்பாடை விசேடமாக இன்றைய நாளில் வருகின்ற பொழுது புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் இப்பொழுது ஸ்டோவிலும் தமது 2வது கிளையை ஆரம்பித்திருக்காங்க. அங்கும் செல்லுகின்ற பொழுது இதே மாதிரி நீங்க பொதிய நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஸ்டோவிலில் 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே மிடிஃபில் அண்ட் பிஞ்சிலும் அமைந்திருக்கிறது. இன்றைய புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களை அதிவிசேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலையில் நீங்கள் 10 கறிகளும் 8 பதார்த்தங்களுடன் நீங்கள் டாடா சாப்பாடை பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதனால் நீங்க வேகமாக உணவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் டாடா ஃபுட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டெய்லி ஸ்பெஷல் ஆகும். நீங்கள் திங்கட்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் $5.99 மட்டுமே, அதேபோல செவ்வாய்க்கிழமைகளில் போட்டின் 6.99, அதேபோல பூரி 75 சென்ட்ஸ் மட்டுமே, இதேபோல புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே, சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமையில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. டாடா ஃபுட் இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய அதிவிசேட விலைய உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலையில் நீங்கள் 10 கறிகளுடன் 8 பாதங்களுடன் பெற்றுக் கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர் ஊறுகாயுடன் நீங்கள் டாடா ஃபுட்டின் இன்றைய நாளில் விசேடமாக தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே காத்திருக்க தேவையில்லை, மீண்டும் நினைப்படுத்துகிறோம், டாடா பொதி தாமரை இலை சாப்பிட காத்திருக்க தேவையில்லை, உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவ உணவகம் இப்பொழுது ஸ்டோவிலும் தங்களுடைய கிளை நிறுவனத்தை ஆரம்பித்து அங்கும் செல்கின்ற பொழுது நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது 2வது கிளை டாடா ஃபுட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 9056404446
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.
0: 9:29 ஏஜாக்ஸ், ஆஷவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்டுகளையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் என்எஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லாண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 4167 5206
3: 13 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. வியக்கின் விடுஞ்சாச்சுடன் இருக்கின்றோம். சிட்டி ஆஃப் ஷோண்டுவை பொறுத்தவரையில் இன்றைய நாளும் சில முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வேர்ட் ஆன் ஸ்ட்ரீட் நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 37வது ஆண்டாக ட்ரோண்டோ ஐகோனிக் அதாவது மேகசின் ஃபெஸ்டிவலாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த புத்தகங்கள் கண்காட்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இன்னும் ஒன்று, இன்றைய நாளில் கனடா அயர்லாந்து ஃபவுண்டேஷனின் சார்பில் இடம்பெறுகின்ற லோ நேஷோ ஃபெஸ்டிவலும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றது. 15வது ஆண்டாக ஜெர்மனியினுடைய 1800ஆம் ஆண்டினுடைய பழமைகளை பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: அதேபோல் தேர்தல் கிட்ட வந்துட்டே இருக்கு. ட்ரோனோவினுடைய மாநகராட்சி தேர்தல் தொடர்பான புதுப்பிப்பு தகவலும் வந்திருக்கின்றது. அதாவது சில நாட்களுக்கு முன்னர் தபால் மூலமான வாக்கு அவற்றை நீங்கள் கொடுப்பதற்கான காலக்கெடு நெருங்கி வருவதாக சிட்டி ஆஃப் ட்ரோனோ அதை நினைவூட்டி இருக்கின்றது. நகரின் 2026ஆம் ஆண்டுக்கான மாநகராட்சி தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அந்த ஒரு ஃபேக்ஷீட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே நாளில் வெளியிடப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
3: என்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு விடயம் காத்திருக்கின்றது. பொதுவாக சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் நாங்கள் ஊக்கம் தருகின்ற கூற்றுக்களை பகிர்ந்து கொள்வோம். இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் தொழில் முனைவருடைய கருத்துக்கள் இப்படி என சொல்லி வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களை அடிக்கடி நாங்கள் பேசிக் கொள்வோம். இன்று பேச இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் வாயினி?
0: சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கேள்விக்குள்ளாக்கிவிடும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வென் இட் ரெயின் இட் போர்ஸ்ன்னு சொல்லி, சாதாரணமாக மழை தூராது அடித்து ஊற்றிட்டு தான் விடும்னு சொல்லி, எது உண்மை எது நிலையானது, யார் நம்மோடு இருப்பார்கள், எந்த பாதை நமக்கானது, அப்போது நம் கடந்த காலத்தை பார்த்து கொண்டே நிகழ்காலத்தை வாழ மறந்து விடுகின்றோம். ஆனால் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் முந்தைய அத்தியாயத்தை போலத்தான் இருக்கணும் என்று எந்த அவசியமும் இல்லை. இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக மட்டும் உங்களுடைய வாழ்க்கை காத்திருக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த மாதிரியே
3: மாறியிருக்கலாம், சில மனிதர்கள் தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் அது எப்போதுமே உங்களுடைய கதையினுடைய முடிவு அல்ல. உங்களுடைய கதையை நீங்கள் மீண்டும் எழுத தொடங்குகின்ற ஒரு இடமாக கூட இருக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றுக்குமான பதில் அல்ல. சொல்வார்கள், எல்லாவற்றையுமே ஒரு நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லாமே இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு தெளிவான மனம், ஒரு சிறிய அடி, ஒரு நாளை நன்றாக வாழுகின்ற இன்றைய நாளுக்கான முடிவு, பணம், உறவுகள், வேலை, எதிர்காலம் எல்லாவற்றையும் சரி செய்கின்ற வேண்டியதில்லை ஒரே நாளில் அப்படி என்று சொல்லினால், ஒரு வாழ்க்கையை மீண்டும் கட்டுவது ஒரு பெரிய முடிவால் நடப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கின்ற மிகச்சிறியான சிறிய முடிவுகளால் இது நிகழ்த்தப்படுகின்றது. கடந்த காலத்தை மதிக்கலாம், ஆனால் அது குடியேற வேண்டியதில்லை. இழப்பு ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதே எங்களுடைய அடையாளமாக புழுதும் கொள்ள வேண்டியதில்லை. பயப்படலாம், ஆனால் பயத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டியதில்லை. மெதுவாக செல்லலாம், ஆனால் நிற்காமல் அந்த மூமெண்ட் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். எனவே இழந்ததை வாழ்க்கையை இழந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கவில்லை, நாங்கள் இன்னும் வாழாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது, எதுவுமே அவசரமில்லாமல் ஒரு நிறுத்தமும் இல்லாத ஒரு பயணத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள தயாராகலாம்.
0: அந்த சிந்தனையை தான் உங்களுக்காக நாங்களும் இன்றைக்கு எடுத்து வந்திருக்கின்றோம். இப்படியெல்லாம் டீப்பாக யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த மனத்தையெல்லாம் திருப்பி மறுபடியும் வந்து இதை நாங்கள் சொல்லுவோம். அதான் எங்களோட வேலை. தொடர்ந்து மிஸ் எஃப்எம்மோடு இணைந்திரங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு.

0: மண்பலை East FM 102.7
1: Ajax Nissan and Infiniti September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale 2026 Nissan Rogue Kicks Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன அத்துடன் $1000 trade in bonus 2 years of free oil change appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள் 437-477-7960 4777-7960
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல ஒரு தாயின் அன்பு தந்தையின் உழைப்பு மகளின் கனவு குடும்பத்தின் பாரம்பரியம் பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டணும் மாசம் மாசம் வாடகையாவது வரும்
3: என்ன கதை இது பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க
1: 416-788-24-26
4: அமுதே தமிழே அழகிய மொழியே
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கல்வியலாளர்கள் தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம் 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம் மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்
6: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும் 416-535-6560
7: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours ஃபண்டட் வித்இன் 72 hours
7: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7

0: 9:44 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சுடன் இருக்கின்றோம். சனிக்கிழமையின் காலை காற்றலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் 13 வயதினர்களில் குறிப்பாக 5 பேரில் 1 வந்து பூதிப்பிழைக்கு இது கடுமையாகி வருவதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக பீகார் மாநிலத்தினுடைய பாட்னா லேக் பகுதியில் நடந்த ஒரு விழாவில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த விடயம் குறித்து தெரிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் பழக்கம் என்பதை இப்பொழுது அதிகரித்து வருவதாகவும் இது ஒரு சுகாதார பிரச்சனை மட்டுமல்ல பாதுகாப்பு பிரச்சனையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்தியாவில் இருக்கின்ற டீனேஜர்களில் 5 பேரில் 1 வந்து போதைப்பொருள் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு சஞ்சீவன். ஸ்டார்பாக்ஸ் நிறுவனம் இருக்குதானே, அது சென்னையில் புதிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை அமைக்க திட்டமிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சின்ன விஷயமாண்டா இல்லை ரொம்ப பெரிய விஷயம்? என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய மென்பொருள் நிறுவனங்களை அங்கே அமைக்கும் பொழுது இதன் காரணமாக அவர்களுடைய மென்பொருள் திட்டங்கள் மாத்திரமல்ல பொருளாதாரம் மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளிலும் கூட 800க்கும் மேற்பட்டவர்களை தாங்கள் நியமிக்கப் போவதாக ஸ்டார்பாக்ஸ் சொல்லியிருக்கின்றது. சென்னையில் இது வாரது இன்னமும் நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு தான் தொழில்நுட்ப மையமாக இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த இன்னமும் அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது.
0: இப்போது நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த 2026 சட்டசபை தேர்தலில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட 19.8 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே நேரம் திமுக செலவு செய்துள்ள 197.8 கோடியுடன் ஒப்பிடுகையில் 1/10 தான் தமிழக வெற்றிக் கழகம் செலவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதிலும் இந்த தமிழகம், புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம், கேரளா ஆகிய 5 சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இப்போது ஒவ்வொரு கட்சிகளினுடைய செலவு குறித்து வெளியாகி இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது.
1: அதேபோல் விராட் கோலி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார், சொல்லியிருக்கின்றார். 2027 உலகக்கோப்பை தான் இந்தியாவுக்காக தான் விளையாடுகின்ற கடைசி உலகக்கோப்பையாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கின்றார். தற்போது அவர் இந்தியாவுக்காக ஒருநாள் போட்டிகளில் மாத்திரமே, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மாத்திரமே விளையாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: 9:46 இந்த வேளையில் டாடா ஃபுட் இன்றைய நாள் தந்து கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: 100% சைவ உணவு டாடா ஃபுட் இந்த நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விசேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாள் விசேடமாக தாமரை இலையில் 10 கடைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் விசேடமாக இன்றைய நாளில் 2 கிளை நிறுவனங்கள் செல்கின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன், பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிருடன் 1 காயோடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தாமரை இலை சாப்பாடை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலை சாப்பாடை வழங்குகின்றார்கள் டாடா ஃபுட். அதுபோல டாடா பொதிய கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியில் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன், பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர் 1 காய் என்று சொல்லி நீங்க டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் வருகின்ற பொழுது நீங்கள் வேகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் 2 கிளை நிறுவனங்களும் இங்கே தயார்படுத்தியிருக்கின்றார்கள். டாடா போர்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100% சைவ உணவகம் டாடா போர்டு இப்பொழுது மெடிஃபில் அண்ட் ஃபிஜிலும் அதேபோல இப்பொழுது சோவிலும் தமது 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கார்கள். குறிப்பாக இது 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது சோவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 905-640-4446 நீங்கள் அழைத்து கூட விவரங்களை நீங்கள் ஸ்டோவிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல 100% சைவ உணவு டாடா ஃபுட் டெய்லி ஸ்பெஷலை கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திங்கட்கிழமைகளில் நீங்கள் 10 டில்குடன் சட்னி சம்பல் வந்து 5.99 டாலர் மட்டுமே, செவ்வாய்க்கிழமைகளில் 14.99, இதுபோலவே பூரி வந்து 75 சென்ட்ஸுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். புதன்கிழமைகளில் மசாலா தோசை 5 டாலர்கள் மட்டுமே, அதேபோல சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. இது டெய்லி ஸ்பெஷலாக தருகின்றார்கள். அதேபோல ஒவ்வொரு நாளும் மாலை 4 முதல் 8 வரை அப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் 3 டாலர்கள் மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலும் அதேபோல இப்போது 2வது கிளை ஸ்டோவலில் 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலை சாப்பாடை வழங்குகின்றார்கள். விசேடமாக தாமரை இலையில் 10 கறிகளுடன் 10 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்கு, பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிருடன் நீங்கள் தாமரை இலை சாப்பாடை இன்றைய நாளில் 2 கிளை நிறுவனங்கள் செல்கின்ற பொழுது விசேடமாக புரட்டாதி சனி ஏற்றி
3: செய்யும் எங்களிசை.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: Formula Honda வில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி Formula Honda வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம்,
5: 6478334998 6478334998 உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என இதுவாக இருந்தாலும்
6: வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்
7: ஃபுட்பால் பெரும் விளையாட்டு வாழ்க்கை.
6: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் EFM 102.7.
10: MJS Goldhouse.
11: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
10: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரி

0: ஆட்டுச்சுவை போன்றவற்றுக்கு
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
0: MJS கோல்ட் ஹவுஸ்
1: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7

0: 9:59 காணொலிகளாக யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 13 டிகிரி செல்சியஸில்
1: ஸ்காப்ரோ 13 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ். முகில் கூட்டத்தோடு கூடிய ஒரு பொழுதாகத்தான் இன்றைய நாள் இருக்க போகின்றது. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 ஆங்காங்கே தாமத நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். 401 பொறுத்தவரையில் தாமத நிலைமை இங்கே இல்லைன்னு தான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் சஞ்சீவன். ஏன்னா எல்லா இடமுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆங்காங்கே விபத்துகள் சம்பவித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: இன்று நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. 7% விலை குறைவடையும் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 10:06 செப்டம்பர் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமையினுடைய காலை காற்றிலுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இருந்திருக்கின்றோம்.
1: ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க போலயே.
0: இல்ல நீங்க எங்களை பாக்குறீங்களா அப்படின்னு
1: பார்த்தோம். இல்ல பிரம்டன்ல அண்மையில வந்து ஜூலை மாதம் இடம்பெற்ற ஒரு களவு சம்பவம் வந்து இப்ப பிரபலமா சமூக வலைத்தளங்களிலும் சரி செய்தி ஊடகங்களிலும் சரி பேசப்பட்டு வருகின்றது. இந்த முறை இந்த களவெடுக்கிற முறை இருக்கு தானே சஞ்சீவன், இது பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக இடம்பெற்று வருகின்றது. ட்ரோனோவை பொறுத்தவரையில் வயோதிபர்களை தான் அவங்க பெரும்பாலும் டார்கெட் பண்றாங்களா? என்ன பார்த்து பத்திரமா இருங்க.
0: என்ன பரவாயில்ல.
1: அதாவது தங்க நகைகள், அதாவது எங்களுடைய தெற்காசிய சமூகத்தினர் மத்தியில் வயோதிபர்கள் அனைவரும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தங்க நகைகள் அணியும் வழக்கம் உண்டு. இப்போ இவ்வாறு வயோதிபர்கள் யாராவது தனிய தெருவில் நடந்து போனாலும் இல்லாட்டி அவங்கள வீட்டுக்கு முன்னுக்கு அவங்க தனியாக இருந்தாலும் வாகனங்களில் வருபவர்கள் வந்து சில நேரத்தில் அவங்க ஒரு மாலை உங்களுக்கு போடுற மாதிரியோ இல்லாட்டி உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வேண்ட மாதிரியோ பல ட்ரிக் வச்சிருக்கிறாங்க. உங்களை கிட்ட வந்து உங்களுக்கே தெரியாது, உங்களோட சங்கிலியை அவங்க கலட்டினதோ காப்பை கலட்டினதோ உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவங்க இன்னொரு காப்பை போட்டுட்டு கீழே எல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் களவாடப்பட்டதே உங்களுக்கு அப்போதான் தெரிய வரும். இவ்வாறு பல சம்பவங்கள் ட்ரோனோவில் கடந்த வருடமும் இந்த வருடமும் இடம்பெற்றிருந்தது. ஊடகங்களிலும் அதை பற்றி சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது பிரம்டனில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட $20,000 வரையிலான நகைகளை அவர் இழந்திருக்கின்றார் என்பதும் ஒரு கவலையான ஒரு சம்பவம். வயோதிபர்கள் மத்தியில் தான் இது அதிகமாக இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: அடிக்கடி ஒரு பழமொழியில சொல்லுவோம், இந்த காலைல விழுறாங்களும்
1: தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்க விழுந்தாலும் நீங்க நம்ப கூடாது, தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம்
0: காலை விழுறவங்க காலை வாடுறவங்களா இருப்பாங்க அப்படின்றத நீங்க கருத்துல கொள்ளணும். சரி, இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல இந்த வாழ்க்கை சில வேளையில வந்து எல்லா பக்கமும் வந்து எங்களிடமிருந்து எல்லாவற்றையுமே கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலையில கொண்டு விடுகின்ற பொழுது அது எதுக்கு அப்படி என்பதை தான் இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம்.
1: அதாவது சில நேரத்தில் எங்களுக்கு அவ்வாறு இருக்கக்கூடும், அதாவது எங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே டைம்ல எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அப்பே எங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கும்னு சொன்னா எப்படியாவது விட்டதை பிடிச்சிருவோம், முந்தி இருந்த மாதிரியே நாங்கள் மாறி வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு மைண்ட் செட்ல அதை யோசிச்சு பார்க்கணும், இதை விட சிறந்ததா சில நேரம் எங்களுக்கு ஏதாவது வரக்கூடும் அல்லது இதை விட இன்னும் வித்தியாசமானதாக ஒன்று அமையக்கூடும், இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் பயணிப்பது என்பதை தான் நீங்கள் நினைக்க வேணுமே தவிர இழந்ததே மீளவும் போய் அவ்வளோத்தையும் அதாவது உறவுகளாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதையே திருப்பி எப்பயாவது எடுத்துருவோம்னு சொல்லி நீங்கள் நச்சிங்கண்டா சில நேரத்தில் அதற்குரிய காலம் முடிஞ்சிட்டது, அந்த டைம் வந்து முடிஞ்சிட்டது என்றதான் அதுக்குரிய அர்த்தம். அதனால் உங்களுக்கு இன்னும் சிறந்தது கிடைக்காதானா? நிச்சயமாக கிடைக்கும். அதனை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதைத்தான் இன்று ஒரு சிந்தனையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
0: 10:09 13°C.

0: 10:13 ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி உண்ணாவிரதமிருந்து உயர்நீத்த தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 39வது நிமிட நிகழ்வுகள் இன்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நல்லூர் பின்வீதியில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபன் நிமிடத்தில் அவர் உண்ணாவிரதமிருந்து உயர்நீத்த நேரமான காலை 10:48 அளவில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. ஈகச்சுடரனை மாவீரர்களான அன்புக்குமரன் மற்றும் தம்பமணி ஆகிய இரு மாவீரர்களின் பெற்றோர்கள் ஏற்றியை வைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாவீரர் அரவின் தந்தையான மூத்த போராளி முத்துக்குமார் மனோகர் அவர்கள் மாலை அணிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலும் குறிப்பாக தியாக தீபம் திலீபனுக்கு காவடி அழிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்பாக இருந்து மாணவர்கள் நல்லூரில் அமைந்திருக்கின்ற அவருடைய நினைவாலயத்திற்கு பேரணியாக சென்று இறுதி நாள் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர்.
1: ஐக்கிய நாடுகளின் பொது சபைக்கு இலங்கையின் பிரதிநிதித்துவம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் செப்டம்பர் 27 நாளை முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற 81வது ஐக்கிய நாடுகளின் பொதுக்கூட்டத்தில் உயர்மட்ட அமர்வில் இலங்கை பிரதிநிதி குழுவை வழிநடத்துகின்றார். அவர் செப்டம்பர் 28 அன்று இலங்கையின் தேசிய உரையையும் வழங்க இருக்கின்றார்.
0: இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்படும் எந்தவொரு கூட்டங்களிலும் பங்கேற்கப் போவதில்லை அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் மற்றொரு உறுப்பினரும் தன்மீது முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரை எந்தவொரு கண்டனத்தையோ விளக்கத்தையோ வெளியிடவில்லை அப்படி என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
1: இலங்கை சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டலில் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட் டூரிசம் டே 2026 நிகழ்வை இலங்கை சுற்றுலா அதிகார சபை கொழும்பில் நடத்தி இருக்கின்றது. இம்முறை சுற்றுலாவை AI மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் மூலம் மேம்படுத்துவது முக்கிய கருப்பொருளாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
0: கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவினுடைய திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி விமான சேவைகள் ஆரம்பமாகின்றன. இதுவரும் அக்டோபர் 1 முதல் இந்த விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்திருக்கின்றது.
1: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. டாடா ஃபுட் வழங்கும் உணவு விற்பனை தொடர்பான தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
2: 100 வீத சைவானவன் டாடா ஃபுட் பிரட்டாதி சனி விரதத்தை இன்றைய நாளில் விசேடமாக தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை இன்றைய நாளில் விசேடமாக 2 கிளை நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்கு, பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் நீங்கள் தாமரை இலை சாப்பாடு இன்றைய நாளில் விசேடமாக நீங்கள் 2 கிளை நிறுவனம் வருகின்ற பொழுது 100 வீத சைவானவன் டாடா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனுக்குடன் உணவுகளை இதே போலவே டாடா பொதிய கூட நீங்க பெற்றுக்கலாம். டாடா பொதியில் கூட 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, இதுவரை பாவக்காய் சம்பலுடன் பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் நீங்கள் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். இதிலும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மிக வேகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கே பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருப்பதனால் நீங்கள் காத்திருக்காமல் உணவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விசேட உணவுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டாடா ஃபுட் இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலை சாப்பாடை கூட வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 100 வீத சைவானவன் டாடா ஃபுட். டாடா ஃபுட் இப்பொழுது ஸ்டோவிலும் தங்களுடைய 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கார்கள். அங்கும் நீங்கள் செல்லுகின்ற பொழுது இதே மாதிரி பதிகள் செவ்வாய்க்கிழமைகளில் அதேபோல சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பளுடன் 3.99 டாலர்கள் மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 டாலர்கள் மட்டுமே. இதேபோல ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 28 மணி வரை நீங்கள் அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் 3 டாலர்கள் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் குறிப்பாக தாமரை இலை சாப்பாடை விசேடமாக 2 கிளை நிறுவனங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்கள் இன்றைய நாளில் அதிவிசேடமாக டாடா ஃபுட் செல்கின்ற பொழுது 2 இடங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100 வீத சைவானவன் டாடா ஃபுட் இப்பொழுது ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் 2வது கிளை நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களை 905-640-4446.
3: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
3: 416-724-1184. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: தாய்வானுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க உலகுக்கு குறை கடத்திகளை, அதாவது செமி கண்டாக்டர்ஸை வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி, அந்நாட்டுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குவது அமெரிக்காவின் தேசிய நலனுக்கு உகந்தது அல்ல அப்படி என்று சொல்லி என்று தாய்வானுடைய மூத்த தூதுவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: நேற்று முன்தினம் செப்டம்பர் 24 அன்று இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டியான்ஹூ 81st ஐக்கிய நாடுகளின் பொதுக்குழுவில் உரையாற்ற தொடங்கிய பொழுது பல நாடுகளின் பிரதிநிதிகள் அரங்கிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். 70களுக்கும் மேற்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட 77 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர்கள் வெளியேறியதாக உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த இருக்கைகள் எல்லாம் எம்டியா இருக்குந்தானே, அந்த நேரத்தில் வந்து நெட்டியான்ஹூ தன்னுடைய உரையில் இஸ்ரேலின் காசா மற்றும் ஈரான் தொடர்பான நடவடிக்கைகளை பாதுகாத்து பேசியிருந்தார். அத்தோடு வெளியே சென்றவர்கள் எல்லோருமே நீதிக்காக போராடுற மாதிரி நடிக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி நடக்க நீங்க எங்க போனீங்க? எங்களுக்கு இதே தான் அவங்க செஞ்சாங்க, அப்பேக்கு நீங்க எங்க போனீங்க? நாங்கள் இப்பொழுது அந்த மக்களை பாதுகாக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரமில்லாமல் யார் யாரெல்லாம் வழியில போனாங்களோ அவங்க எல்லார்ட்ட பேரையும் வந்து இஸ்ரேல் இப்பொழுது நோட் பண்ணி வச்சிருக்கு.
0: அப்படியா?
1: போன உடனேயே அவர் வந்து ஒரு அதிகாரி ஒருவரை அனுப்பி அவங்க எந்தெந்த நாடு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கிறார். இதை தான் நீங்கள் இப்போ கூர்மையாக கவனிக்கணும். ஏனென்றா எந்தெந்த நாடு போகையில் இருந்து அவருடைய உரையை கேட்ட நாடுகளில் வந்து கனடா, நிறைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அதில் இருந்தது. ஜப்பானாக இருக்கலாம், கனடா மற்றது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இருந்தது. போன நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாடுகள் போனது தானே. பாலஸ்தீன் ஆப்வியஸ்லி போயிருந்தது, துருக்கி, துனிஷியா, சிரியா, அல்ஜீரியா, ஈஜிப்ட், சவுதி அரேபியா எல்லாத்தையும் விட்டுருங்க, இலங்கை கூட போயிருக்குது, வெளியில் எழும்பி போயிருக்குது. அவர்களுடைய பேரையும் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் கூட வெளிநடப்பு செய்திருக்கின்றன. சில நாடுகள் முழு டெலிகேஷனை வெளியேற்றியிருந்தன. சில நாடுகள், அதாவது எல்லோருமே வந்திருந்தாங்கண்டா இல்லை, அதையும் அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள், மூத்த பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்களா, அவங்க தான் வழிநடப்பு செஞ்சிருக்கிறாங்களா? சில நாடுகள் அவ்வாறு பிரதிநிதிகளை அனுப்பவில்லை. ஒருவேளை அவங்க எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி இவங்க போனாங்களா, இல்லாட்டிக்கு முழங்கித்தான் போனாங்களான்னு தெரியல. சில நாடுகள் ஒருவரை மாத்திரம் வைத்திருந்தன தங்களுடைய பிரதிநிதியாக. சிலர் உரைக்கு வரவே இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் இதுவரையில் ஒரு முழுமையான அதிகாரப்பூர்வ நாடுகளின் பட்டியலை வெளியிடவில்லை. ஆகவே யார் யார் போனாங்க வந்தாங்கன்னு சொல்லி இன்னமும் தெரியவில்லை. இலங்கையும் அந்த குழுவில், பல காணொலிகளில், பல ஊடக அறிக்கைகளில் ஸ்ரீ இலங்கையினுடைய இருக்கையும் காலியாக இருந்ததாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இதால என்ன லாபம், என்ன நட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க யோசிக்கக்கூடும். சரி, அப்படி போனா பெரிய விஷயமாண்டா? பெரிய விஷயம்தான். நீங்க வந்து உலக பொருளாதாரத்தை உற்று நோக்கினீங்கன்னு சொன்னா அமெரிக்கா உட்பட பெரிய பெரிய நாடுகளை கையில வச்சு ஆட்டுறது வந்து இஸ்ரேல் தான். உங்களுடைய நீங்க குறை கடத்தின்னு சொன்னீங்க தானே சஞ்சீவன், அதுவாக இருக்கலாம், தொழில்நுட்ப காரியங்களாக இருக்கலாம், அல்லது உணவுப் பொருட்களாக இருக்கலாம், நீங்க பயன்படுத்துற வைஃபை ஆக இருக்கலாம், பல விடயங்கள்ல வந்து இப்பொழுது மாற்றம் வரக்கூடும். இந்த வெளியில போன நாடுகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் என்று, வரக்கூடும் இல்ல கட்டாயம் வரத்தான் போதும், ஏன்னா அவங்க நோட் வர பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த காணொலிகள் எல்லாம் பரவலாக இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன.
0: இதேவேளை இந்த ஐநாவில் பேசுகின்ற பொழுது அவருக்கும் நியூயோர்க்கினுடைய நகர முதல்வராக இருக்கின்ற ஜஹுரான் மம்தானிக்கும் இடையிலான ஒரு கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் ஐநா சபைக்கு வரவிடாமல் தடுக்கவும் தனது கருத்துக்களை அமைதியாக்கவும் மம்தானி முயன்றதாக நெட்டன்யாகு நேற்றைய நாளினுடைய பேச்சின் போதும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்.
1: அதே போல் அவருடைய உரையின் பொழுதும் தான் சொல்ல வாரதை கேட்காமலே நீங்க எல்லாரும் போறீங்களே, அப்ப என்னன்னு நீங்க ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி வெளியே சென்றவர்களையும் அவர் கடுமையாக சாடி இருந்தார். நெட்டன்யாகும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியா கூட வெளியேறையில என்பதும் மிக மிக முக்கியமானது ஒரு தகவல். இந்தியாவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், நிறைய நாடுகள் இருந்திருந்தன. ஆனால் வெளியேறிய நாடுகள் எல்லாரையும் நோட் பண்ணி வச்சுட்டாங்கன்றதான் இப்ப மேட்டர். யுஎனுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அவர் சொல்லியிருந்தார்.
0: இதேவேளை இந்த ஏஐ தொடர்பாக கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவில் சரி, உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் சரி, பில் கேட்ஸ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பமானது குறிப்பாக ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி பேரை கொள்ளுகின்ற ஒரு ஆபத்தான ஆயுதமாக இது மாறலாம் அப்படி என்று சொல்லி அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். இதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த துறையில் கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் அடுத்த சில ஆண்டுகளில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து மனிதர்களை அழித்துவிடக்கூடிய ஒரு விடயத்துக்கு இது வரும் அப்படி என்று சொல்லி பில் கேட்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் சமீபத்திய சந்திப்பில் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர், ஈரான் மற்றும் ஹோர்முஸ் வழியாக செல்லும் எண்ணெய் விநியோகம் குறித்து விவாதித்திருக்கின்றார்கள். சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் விநியோகத்தை மிகவும் சார்ந்திருப்பதால் ஹோர்முஸ் நிலைமை பீஜிங்கிலும் முக்கிய பொருளாதார கவலையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
0: 10:32, 17°C, 18°C ஆகுனரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: ஏஜாக்ஸ், ஓஷோவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஓஷோவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் என்எஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 4167527206.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
5: தரமானங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: 10:44 18 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டாடா ஃபுட் இன்றைய நாள் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: 100 வீத 501 தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்க தாமரை சாப்பாடு இந்த நாளில் 2 இடங்களில் செல்கின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். குறிப்பாக பருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாய்ச்சங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன், பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிருடன், ஊறுகாயுடன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் தாமரை இலை சாப்பாடு 2 இடம். குறிப்பாக நீங்கள் இங்கே மிடில் பிஞ்சிலும் அது போலவே பருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பல் உடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் சொல்லி டாடா பொதிய கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முன்னிலைப்படுத்துகிறோம். டாடா பொதிக்கு நீங்க 2 சாப்பாடு காத்திருக்க தேவையில்லை. மிக வேகமாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருப்பதனால் மிக வேகமாக உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 100 வீத சைவ உணவகம் இப்பொழுது ஸ்டோவில் டாடா திங்கட்கிழமைகளில் நீங்கள் 10 இட்லியுடன் சட்னி சம்பளுடன் 599 மட்டுமே, இதேபோல செவ்வாய்க்கிழமைகளில் 14.99 பூரி 75 சென்ட் மட்டுமே, புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே, சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் 3 டாலர்கள் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. புரட்டாதி சனி விரதத்தை மட்டும் இன்றைய நாளில் டாடா ஃபுட் வழங்குகின்ற விஷேட உணவுகளில் குறிப்பாக விஷேடமாக தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயத்தங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன், பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி அத்தனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தாமரை இலை சாப்பாடை நீங்கள் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே டாடா பொதியை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே வருகின்ற பொழுது உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100 வீத உணவகம் டாடா ஃபுட் இப்பொழுது குறிப்பாக மிடில் பிஞ்சில் அமைந்திருக்கு. அதே போல இப்பொழுது 2வது கிளை ஸ்டோவிலில் 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட். 905-640-4446 905-640-4446
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
3: 10:47 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா தொடர்பான ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வர்த்தக போர் இடம்பெறுவதன் காரணமாக ஏற்படுற இந்த தாக்கங்களை நாங்கள் இன்னும் கொஞ்ச மாதத்துக்கு பார்க்கத்தான் போகிறோம். செப்டம்பர் 29 முதல் கனேடிய ஆல்கஹோல் மற்றும் பாட்பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் இம்போர்ட்ஸ் மீது புதிய அமெரிக்க தடைகள் அமலுக்கு வர இருக்கின்றன. ஜனவரி 2027 முதல் கனடாவினுடைய ஆட்டோஸ் மற்றும் ஆட்டோ பார்ட்ஸ், ஸ்டீல் மீதும் 50% டேரிஃப் விதிக்கலாம் என்ற அச்சமும் கூட நிலவி வருகின்றது. இதனால் கனடாவினுடைய ரீட்டெயில் சேல்ஸ் ஜூலை மாதத்தில் 0.7% குறைவடைந்து 73.7 பில்லியன் கனேடியன் டாலர்களாக இருக்கின்றது. பொதுவான விற்பனைகள் மற்றும் வாகன விற்பனைகளின் குறைவு இதற்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. ஆகவே புள்ளிவிவரவியல் கனடாவினுடைய ஆரம்ப மதிப்பீட்டின்படி ஆகஸ்டில் விற்பனைகள் 1.3% உயர்ந்திருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி இந்த US டேரிஃப்ஸ் என்னதான் அழுத்தத்தை பிரயோகித்து வந்தாலும் பல வழிகளில் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு தாங்கள் உத்வேகமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மார்க் கானி தெரிவித்திருக்கிறார்.
0: இந்த உரைகள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முக்கியமான உரை ஒன்று இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான உரையினை வந்து கனேடிய வெளிவகார அமைச்சர் அனிதானந்த் அவர்கள் இன்றைய நாள் நிகழ்த்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் யுக்ரைன் தொடர்பான விடயம், அதே நேரம் மத்திய கிழக்காசிய நாடுகள் தொடர்பான விடயமாக இருக்கலாம், அதே நேரம் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான டரிப் தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். அப்படியான பல விடயங்கள் வந்து இன்றைய நாள் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட லோக்கல் நேரப்படி 5 மணி அளவில் இந்த நிகழ்வு இடம்பெறும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து ஒமான் மற்றும் துனிஷியாவினுடைய பேச்சுக்களும் வந்து இடம்பெற இருப்பதாக ஐக்கிய நாடுகளுடைய இன்றைய நாளுக்குரிய நிலவரங்கள் குறிப்பிடுகின்றன.
3: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு நிறைவு பகுதியை நாங்கள் இப்பொழுது நெருங்கி இருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்காக நாளை காலை 9 மணிக்கு வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒழிக்க காத்திருக்கின்றது.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் இன்றைய நாளின் காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
3: வாகினி சிவபாத சுந்தரம்
0: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
3: வணக்கம் நேர்களே.

0: சத்தம் போயில் ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம், 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம், 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங்.

0: மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பூரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
2: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இதை போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
1: பெருசா போய்கிட்டு இருக்கு.
3: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யாரு வத்தபடியோ நீங்களா வலிக்க கொண்டா தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன்,
2: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமல்
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
2: வானம் நமதே,
3: வானம் நமதே,
2: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
4: வணக்கம் அபர்ணா. வணக்கம் நேர்களே. அபர்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சும்மா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
2: சரி, இன்று சனிக்கிழமை வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நம்ம நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: ஆமா, இப்பதான் போன வாரம் பேசின மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இந்த வெயிட் பண்ணுங்க, ஒரு 7 டேஸ் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் டோஸோட வரும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியே அந்த 7 நாள் கழிச்சு மறுபடியும் நிறைய பாசிட்டிவ் டோஸ் வந்திருக்கும். ஏன்னா வானம் நம்ம சொன்ன எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நல்ல நம்பிக்கை தரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய லைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு நடுநடுல பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல்களுமே வந்துட்டே இருக்க போகுது.
2: சரி, இதெல்லாம் நீங்க 1 மணி வரை கேட்கலாம், எங்கேயும் போக முடியாது. நாங்க தான் 1 மணி வரை இருக்க போறோம். என்ன ராஜா,
4: ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எங்கிட்ட நீங்க தப்பிக்கவும் முடியாது. உங்க காதுகளை மட்டும் எங்கிட்ட கொடுங்க, வேற ஒண்ணு நான் கேட்கல.
2: ஆமா, அதே தான். சரி, இப்ப காலநிலையும் ஒரு முறை பார்த்து விடலாம். அப்படியே வேற வேற பாத்தீங்கன்னா குறைஞ்சு கொண்டே போகின்றது காலநிலை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியே குளிர் மெல்ல மெல்ல ஆரம்பித்திருக்கின்றது. டொரண்டோவினுடைய காலநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 13 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருளை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான விடயம் இருக்கின்றது. டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 7% குறைவடைய போகின்றது.
4: இதை மாதிரி அடிக்கடி நல்ல நியூஸ் சொல்லுங்க. அப்படியே 7 குறைஞ்சிட்டே போனா இன்னும் ஒரு 7 என்ன வரணும்,
2: அப்படியே கட்டுக்குள்ள வந்துடும் என்ன.
4: ஓகே, அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 416-824-1212 இல்லனா eastfm102.7@gmail.com. Facebook, Instagram, TikTokல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கத்திலையும் யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற பக்கங்களையும் உங்களுக்காகவே நிறைய கருங்கள் தந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையில இருந்தும் நீங்க ஈஸ்ட் எஃப்எம் கேட்கணும்னா eastfm.ca போகலாம். இல்லைனா உங்களுடைய iOS Android போன்களில் இந்த ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்.
2: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க முதல் வெண் திரைப்பட பாடல்

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல் $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விஷயட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் 830, ஸ்கார்ப்ரோ. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-321-7555.
0: நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒருத்தங்க காசு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த கடைக்காரரே வந்து கொடுத்தாங்கன்னா அதை விட இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது என்ன மாதிரி சூப்பரான விஷயம்?
1: நல்ல கடைக்காரர் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா ராஜி?
0: கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல முதல் ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறாரு. நீங்க பொறுமையா காத்திருந்து கேட்கணும். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம் இது வானம் நமதே.

0: 11 மணி 14 நிமிடம் கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல். வானம் நமதே. இப்போ டேட்டா ஃபுட் தர இன்ஃபர்மேஷன் கேட்கலாம்.
1: 100% சிறப்பு உணவு கொண்ட டாடா ஃபுட் இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் விஷேடமாக தாமரை இலையில் நீங்கள் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் இன்றைய நாளில் விஷேடமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்கள் தாமரை இலை சாப்பாடு இன்றைய நாளில் விஷேடமாக டாடா ஃபுட்டின் 2 இடங்களில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ஸ்ட்ரோவிலும் தங்களுடைய கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். 18 ரிங் ரோடு ரயில் அமைந்திருக்கிறது. அதுபோல நீங்கள் டாடா பொதியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியில் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பைட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதால் மிக வேகமாக வந்து நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கார்கள். அன்று விஷேடமாக தாமரை இலை சாப்பாடை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாடா ஃபுட் இப்பொழுது ஸ்டோவிலும் தங்களுடைய கிளை நிறுவனத்தை ஆரம்பித்து அங்கு செல்கின்ற பொழுது இதே மாதிரியான சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 18 ரிங் ரோடு டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் ஸ்டோவில் கிளை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்காக வருகின்ற பொழுது 100% சைவ உணவத்தின் டீலைட் ஸ்பெஷலை பெற்றுக்கொள்ளலாம். திங்கட்கிழமைகளில் 10 இட்லியுடன் சட்னி சாம்பல் 5.99 டாலர் மட்டுமே. இதுபோல செவ்வாய்க்கிழமைகளில் புட்டின் 6.99, பூரி 75 சென்ட்ஸ் மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை 5 டாலர் மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சாம்பலுடன் 3.99 மட்டுமே. இதுபோல ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சாம்பலுடன் 5.99 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் 3 டாலர்கள் மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பிரிஞ்ச் சந்திப்பிலும் அமைந்திருக்கிறது. ஸ்டோவிலும் இப்பொழுது தங்களுடைய 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்காக இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் டாடா ஃபுட். நீங்கள் குறிப்பாக டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல வேண்டிய நாளில் அதிவிஷேடமாக தாமரை இலையில் நீங்கள் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை கூட இன்றைய நாளில் விஷேடமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் குறிப்பாக பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை விஷேடமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிவில் அண்ட் பிஞ்சந்தில் அமைந்திருக்கிறது. இதுபோல ஸ்டோவிலில் தங்களுடைய 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்காக 18 ரிங் ரோடு டிரைவ் அமைந்திருக்கிறது. ஸ்டோவிலில் என்பது குறிப்பிடத்தக்கது. 905-640-4446.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
3: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
4: ஃபுட்பால் வெறும் விளையாட்டல்ல, அது உண்டு வாழ்க்கை.
3: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
5: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
6: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
3: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஏஜாக்ஸ், ஓஷவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஓஷவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் NS டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லாண்ட் அமைந்துள்ள கட்டடத் தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006.
1: நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு வானம் நமது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் முதலாவது நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயம் இது எங்கே இடம் பெற்றிருக்கிறது அப்படி என்றால் ஐடாஹோ.
0: சரிதானே? நீங்க அந்த மேட்டர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பழைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா 80s 90s வரைக்குமே இந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போவாங்க, அவர் ஹீரோவா இருப்பாரு காமெடியாக இருப்பார், ஆனால் கண்டிப்பாக தெரியும் காசு இல்லை அப்படின்ட்டு. இப்படிதானும் ஆட்டையை போட்டு சாப்பிடலான்னு போவாங்க, ஆனால் வெளியே வரும்போது மாட்டிப்பாங்க. முதல்ல வந்து மாவாட்டிட்டு போ, இப்போ வந்து மாவாட்ட தேவையே இருக்காது, எல்லாம் மிஷின் வந்துருச்சு. அதனால அந்த 90s அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் தான், ஆனால் காமெடியான சம்பவம் இல்லை, ஒரு நல்ல மகிழ்ச்சியான சம்பவம்.
1: இந்த மாதிரியான உள்ளங்கள், கருணை படைத்த உள்ளங்கள் வந்து இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த விடியமும் இருக்கின்றது. நாங்கள் சொன்னது போன்று ரெக்ஸ்பர்கில் உள்ள மெக்டொனால்ஸில் மேத்யூ என்கின்ற ஒரு ஊழியர் வந்து பணிபுரிந்து வந்திருக்கின்றார். அங்கே ஒரு வெள்ளிக்கிழமை இரவு சாதாரணமாக ஒரு வாடிக்கையாளர்கள் வருகை தந்து ஹாம்பர்கர் அதோடு சேர்த்து ஒரு மில்க் ஷேக்கையும் ஆர்டர் செய்திருக்கிறார். ஆர்டர் செய்துவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், பே பண்ணுவதற்காக செல்வோம். என்ன அந்த பே பண்ண முற்படும் பொழுதுதான் அந்த வாடிக்கையாளர் தற்செயலாக உணர்ந்திருக்கின்றார், தன்னுடைய வாலெட்டை வந்து தான் மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்று உணர்ந்திருக்கிறார். உடனே சரி பரவாயில்லை, வாலெட் தானே நான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப வந்து பல வசதிகள் இருக்கின்றன, போன் மூலமாக பே பண்ணலாம்,
0: இன்டராக்ட் இருக்கு, ஆப்பிள் பே இருக்கு,
1: இந்த மாதிரி ஃபோன் மூலமாக பே பண்ணுவோம் அப்படி என்று சொல்லிட்டு ஃபோனை எடுத்திருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டகாலம் வந்து வரும் பொழுது எல்லா பக்கமாகவும் சேர்த்து அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அன்றைய நாள் வந்து இவருடைய ஃபோனும் வந்து வேலை செய்யலையா, இந்த ஃபோன் மூலமாக பே பண்ணுவதற்குரிய வாய்ப்பு கூட இவருக்கு கிடைக்கவில்லை. உடனே இவருக்கு ஒரே பதட்டமாகிட்டது, என்ன செய்யறது, நான் ஆர்டர் பண்ணிட்டேன், சரி எப்படியாவது இந்த ஆர்டர் பண்ண உணவை வந்து வாங்கி ஆகணும் தானே, இது பே பண்ணணும், என்ன செய்யறதுன்னு அப்படி ஒரே பதட்டத்தில்
0: பார்த்தீங்கன்னா தர்ம சங்கிரமணம் ஆன பிறகு இல்ல நீ கேன்சல் பண்ணிக்கோங்க பிளீஸ், என்கிட்ட காசு இல்லை எனக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சுருங்கன்னு திருப்பி சொல்லியிருக்காரு. அப்போதான் பார்த்தீங்கன்னா மேத்யூ அப்படின்ற அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு டீனேஜ் பையன், பெரிய ஆள் கூட கிடையாது, டீனேஜ் பையன் தான், இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு கவலைப்படாதீங்க பாஸ், நான் காசை நான் கொடுக்குறேன், நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, நீங்கள் அப்புறம் கொடுங்க இது கொடுங்க அதெல்லாம் இல்லை, காசை நான் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. இவருக்கு வந்து உன் பேர் என்னன்னு சொல்லி தம்பி, உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு
1: சொல்லுங்க, நான் வந்து திருப்பி கொண்டு வந்து தந்துடுறேன், நாளைக்கே திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்.
0: ஆமாம், இதனால் அவரெல்லாம் அவ்வளோலாம் சிரமப்படல, நீங்கள் இதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் பசங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எப்படியாவது அன்னைக்கு அந்த நிமிஷத்துலேருந்தே இவருக்கு மனசில் வந்து ஒரு உறுத்திட்டே இருக்கு, உறுத்திட்டே இருக்குன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம், சார் இப்படி ஒரு நல்ல பையன் பார்த்துருக்கேன், இந்த இப்படி ஒரு நல்ல பையனை பார்த்துருக்கேன், இப்படி ஏதாவது உலகத்துக்கு சொல்லணுமே, அது மட்டும் இல்லாமல் இவருக்காக திரும்பி செய்யணுமே அப்படின்ட்டு. ஆனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த கம்யூனிட்டி நியூஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. இமெயில் அனுப்பிச்சிட்டு இது மாதிரி விவரமாக எழுதி அந்த பையனை எப்படியாவது வந்து நம்ம மீட் பண்ணணும், அந்த பையனை வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், நீங்கள் சேவிங்களா அப்படின்னு போட்டு மெயில் போட்டிருக்காரு.
1: அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருணை செயல் அப்படி என்று தான் கருதுவதாகவும் இது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதையும் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார்.
0: ஆமா, இதுல நியூஸ் சேனலும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தனி செக்மெண்ட் இருக்கும் போது ஃபீல் குட் ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து பேசுறதுக்காக இவங்க உடனடியா அந்த மெக்டொனால்ட்ஸ்க்கே போயிட்டு அவர் யார் என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அவரை மீட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து, அது மட்டும் இல்லாம அவருக்கு எக்கச்சக்கமான இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கிஃப்ட் கார்ட்ஸ், மற்ற ரெஸ்டாரண்ட்ல கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து இருக்கிறதால தான் இன்னும் வந்து உலகம் ஏங்கிட்டு இருக்கு, இதை வந்து கண்டிப்பா அந்த உலகத்துக்கு
1: எடுத்துக்கொடுக்கணும்.
0: ஆமா, அதனால உங்களை நீங்க சின்ன சின்ன செயலுக்காக இவர் பாராட்ட கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய விஷயம் பாராட்டி இருக்கிறாங்க. இல்ல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவர் ஒரு மேபி ஒரு $10-$15 இருக்கும், ஏன்னா அது வந்து கொடுத்துட்டு போனது அவர் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவருக்கு ரிசீவ் பண்ணவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. சோ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கரமான நிலையில இருந்து இந்த மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பையன், அது மட்டும் இல்ல இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கு, இது மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவா பரவுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை
1: பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நிலவடியங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நம்பி இருக்கின்றது. நேரம் சரியாக காலை 11:36 தொடர்ச்சியாக நீங்கள் 1 மணி வரை இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நிலவடியங்களை கேட்க முடியும்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே,
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
0: எங்கள் இசை 102.7.

0: ஏஜாக்ஸ், ஆஷவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் ஏனஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லாண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006 416-757-2006.
1: நேரம் காலை 11:46. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம் தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: 100 வீத சைவானம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டு கண்டிய நாளில் விஷேடமாக தாமரை இலையில் 10 கறிகளுடன் 10 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் விஷேடமாக 2 கிளை நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், பாமக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் நீங்கள் தாமரை இலை சாப்பாடை டாடா ஃபுட்ல நீங்கள் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே டாடா பொதிய கூட பெற்றுக்கொள்ள முடியும். டாடா பொதியில் 7 கறிகளும் 8 பதார்த்தங்களுடன் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பைட்டங்காய், பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி டாடா பொதியை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனுக்குடன் நீங்க உடனே உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது டாடா ஃபுட் ஸ்டோவில் தங்களுடைய 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது ஸ்டோவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே 2 இடங்களில் செல்கின்ற பொழுது இந்த டாடா பொதியை மற்றும் டாடா தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் டீலிலும் கூட உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமைகளில் தோசையுடன் சட்னி சம்பல் $5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் $6.99, பூரி $0.75. அதுபோல புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. அதுபோல சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பல் $3.99 மட்டுமே. இதுவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் $5.99 மட்டுமே. இதுவரை ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100 வீத சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிபில் அண்ட் பின் சந்திப்போம். 2வது கிளை இப்பொழுது ஸ்டோவிலில் 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது. அதுக்கான தொலைபேசி இலக்கம் 905-640-4446 கூட அழைத்து நீங்கள் ஸ்டோவிலில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு டாடா பொதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டாடா பொதி 7 கறிகளும் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல இன்றைய நாளில் அதிவிசேடமாக தாமரை இலையில் நீங்கள் உணவுகளை பெற்றுக் முடியும். தாமரை இலை புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்கள் டாடா ஃபுட்டின் தாமரை இலை சாப்பாடை இன்றைய நாளில் 2 இடங்களில் செல்கின்ற பொழுது விசேடமாக புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100 வீத சைவ உணவகம் டாடா ஃபுட் மழிப்பில் அண்ட் பின் சந்திப்பிலும். அதுபோலவே ஸ்டோவிலில் இப்பொழுது 2வது கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டோவிலில் 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் 2வது கிளை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 905-640-4446 905-640-4446

0: நேரம் காலை 11:54 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கையை தருகின்ற நிலவடியங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நம்பிக்கை தருகின்ற நிலவடியம் இது வந்து
1: நிறைய இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க, நம்மளும் போயிருப்போம், இங்க இருக்கிறதுனால போயிருப்போம். என்னைக்காவது லக்கேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க வரும்போது டிலே ஆயிருக்கு, வெளியே வரும்போது இருக்காது,
0: அந்த மாதிரி பல அசௌகரியங்களை வந்து சில பேர் வந்து சந்தித்து இருப்பார்கள்.
1: லக்கேஜ் இல்லாமல் வெறும் அந்த ஹேண்ட் பேக்கேஜில் வீட்டுக்கு வருவோம். அன்னைக்கு சாயந்தரமோ அடுத்த நாளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு கொடுப்பாங்க அந்த 4-5 பேக் பெருசு பெருசாக வந்து.
0: ஆமாம், அதில் வேற இவ்வளோ பதட்டம் இருக்குமே,
1: உடஞ்சிருக்கா போயிடுச்சா,
0: உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து சேருதா?
1: ஆமாம்,
0: அதெல்லாம் ஒரு சரியான பதட்டமாக இருக்குமே.
1: ஆமாம் ஆமாம், பார்டரில் வந்து பார்டர் செக்யூரிட்டி வந்து அது எல்லாத்தையும் அதை உள்ளது நோண்டி பார்த்தாங்களா, இருக்குமா அப்படியே இருக்காதா, ரெண்டு மாதிரி பயம் இருக்கு தான் செய்யும்.
0: பார்த்தது மட்டும் இல்லை, ஏதாவது எடுத்து தங்களுக்கு வச்சிருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம்
1: இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யாருமே ரொம்ப நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம், அதை கொண்டு வந்து கொடுக்குற நபர் யாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய பேக்கேஜஸாக இருக்கும் அது, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ட்ராலிஸ்லாம் அந்த வீல்ஸ்லாம் இருக்கு, ஆனால் சில ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருப்பாங்க, அதை நம்ம தான் வந்து கையால் கொண்டு வரணும். அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை, ஆனால் எவ்வளோதான் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து ஒரே கோமா தான் இருப்போம், ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தேங்க்லெஸ் ஜாப் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு.
0: அது என்ன விஷயம் அப்படின்றத நாங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இது டலஸ்ல இடம்பெற்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. டான் ஜான்சன் இவருக்கு வந்து 81 வயதாக இருக்கின்றது. 81 வயதான முதியவர் ஒருவர் தன்னுடைய மனைவியின் புற்றுநோய் சிகிச்சை செலவுகளுக்கு உதவுவதற்காக இந்த மாதிரி தொலைந்து போன லகேஜஸை விநியோகிக்கும் பணியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்து வருகின்றாராம்.
1: 81 வயசுல 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு
0: முடியுமா? முடியுது. சரி, இந்த அதுவும் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல ராஜேஷ், ஹெவி சூட்கேஜஸை ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலிலும் தூக்கி கொண்டு போய் வைக்க வேண்டுமா? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த படிகள் எல்லாம் இருக்கு, இந்த படிகள் எல்லாம் இந்த மாதிரியான ஹெவி சூட்கேஜஸை அவர் தூக்கி கொண்டு போய் அந்த வாசல்ல வைக்க வேண்டும். இதுதான் இவருடைய தொழிலாக இருக்கின்றது. அதுவும் ஒரு நாள் கூட இவர் அந்த சோம்பல் பட்டு செய்ய முடியாது அப்படி எல்லாம் இருக்கிறதே இல்லை. ஏனென்றால் அவருடைய மனதில் இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், தன்னுடைய மனைவியினுடைய அந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக செலவு வந்து அதிகமாக இருக்கிறது, அந்த செலவுக்கு வந்து நான் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். இதுதான் இவருடைய மனதில் வந்து இருக்கின்ற ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது.
1: ஆமாம், ஏன்னா இது யூஎஸ்ல நடந்திருக்கிற ஒரு சம்பவம். அது யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த கவர்மெண்ட் ப்ரொவைடட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப கம்மி தான், நம்ம தான் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் 57 வருடமா அவங்க வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்க அவங்களுடைய துணைவி இந்த மாதிரி ஒரு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வேற ஒரு ஆதாரம் எதுவும் கிடையாது, பொருளாதாரம் எதுவும் கிடையாது. அதனால தன்னுடைய இந்த உழைப்பால தான் அவங்கள வந்து எப்படியாவது அந்த புற்றுநோய் வெளியே கொண்டு வர முடியும். ஜோசபின் அப்படின்றது அவங்க பேரு, கொண்டு வர முடியும். ஒரே காரணம், நீ சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கே 100 கிலோமீட்டர்கள் 14 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணி அதில் வர காசுலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது நம்மளுக்கு திருப்பி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வீட்டில் ஹெவியான லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு உடனே ஓடி போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி, நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி கொடுத்துருக்காங்க, எதுக்கு உங்களை பார்த்தா 80ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு, நீங்கள் 81 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கண் கலங்கி அழ ஆரம்பிச்சார். அதை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி மனசில் ஏதோ உறுத்திட்டே இருந்திருக்கு, எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறமா தான் அவங்க ஒரு சோஷியல் மீடியாவுக்கு போய் அதில் 2-3 பேஜஸ் ஓப்பன் பண்ணி இதை மாதிரி டானை அவருடைய டானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆகட்டும் அவருடைய மனைவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏதாவது நீங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஓப்பனாக ஒரு பேஜஸில் போட்டிருக்காங்க.
0: ஆமாம், அதுவும் ஹெல்ப் டான் ரிட்டையர் என்ற ஒரு பேரில் வந்து கோ ஃபண்ட்மி நிதி திரட்டும் பக்கத்தை வந்து இவர் ஒரு டிக்டாக் பக்கத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இதெல்லாமே சேர்ந்து வந்து இது எல்லாத்தையும் வந்து அவர் மற்றவர்களுடன் பகிர்ந்திருக்கிறார்.
1: ஆமாம், அப்படி பகிர்ந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் மூலம் தான் தெரியுது. அதை வந்து காட்டு தீபோல பரவி எக்கச்சக்கமாக சில நாட்களிலேயே நம்ப மாட்டீங்க $700,000 வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஒரு
0: சாதாரணமான விஷயம் இல்லை என்ன ராஜேஷ், பார்க்க போனால் ஒரு 100-200,000 சொல்றது சரி,

0: பரவாயில்லை, யாரோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா 700,000 US டாலர்ஸ் வந்து திரட்டி
1: கொடுக்கறதுக்கு நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இது மூலமா தெரிய வருது. ரிசீவ் பண்ண உடனே ஜோசபின் ஆகட்டும், அந்த தாத்தா டான் ஆகட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அப்படியே குளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் பெருமிதமா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த பெண்மணி யாரு வந்து இந்த ஒரு பேஜை ஓபன் பண்ணி லீட் பண்ணாங்களோ அவங்கள வந்து நான் அன்னைக்கு ஒரு லக்கேஜ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணிருப்பானு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து என்னோட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க,
0: ஏராளமான நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியா தான் வானம் நம்மதே இருக்கின்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
4: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
5: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே.
1: பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நமதே. வானம் நமதேவோட செகண்ட் அவர்கள் நுழைஞ்சிருக்கிறோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்காபரோவில் 20 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையுமே வந்து 20. இன்னைக்கு ஹை வந்து 23 இருக்க போகுது.
2: அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 7% குறைபடிய போன்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 4168241212 இல்லைனா eastfm102.7@gmail.com. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறிப்பில் வழங்கப்படுகின்றன. 80 Finchdene Square, பிஞ்ச் அண்ட் பிஞ்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் நண்பர்கள் 12 மணி 12 நிமிடம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வானம் நம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: 100% சைவான டாடா ஃபுட் இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு விஷேட உணவு வழங்குகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் தாமரை இலை சாப்பாட்டை வழங்கிக் கொண்டு தாமரை இலையில் விஷேடமாக 10 கறிகளுடன் 10 பதார்த்தங்களுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தாமரை இலை சாப்பாட்டை வழங்குகின்றார்கள். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்கள் தாமரை இலையிலே தாமரை இலை சாப்பாடை டாடா ஃபுட்டில் 2 இடங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே டாடா பொதியை கூட பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி டாடா பொதியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருப்பு இல்லாமல் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நிறைய வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் டாடா ஃபுட்டில். டாடா ஃபுட் இப்பொழுது மிடிபிலன் பெஞ்சிலும் சந்திப்பிலும் தாண்டி இப்பொழுது 2வது கிளையை ஸ்ட்ரோபிலில் ஆரம்பித்திருக்கிறார்கள். 18 ரிங்வோ டிரைவில் 2வது கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் செல்லுகின்ற பொழுது இதே உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்ட்ரோபிலில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் ஸ்பெஷல் டெய்ரி ஸ்பெஷல் கூட தருகின்றார்கள். குறிப்பாக திங்கக்கிழமைகளில் தோசையுடன் சட்னி சம்பல் 5.99, செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75 சென்ட்ஸ், அதுபோல புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே, அதேபோல சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னியுடன் சம்பளுடன் 5.99 மட்டுமே. இதேபோல ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் இப்போது 2வது கிளை ஸ்ட்ரோவிலில் 18 ரிங்வோ டிரைவில் அமைந்திருக்கிறது. ஆகவே 2 இடங்களும் வருகின்ற பொழுது உங்களுக்கான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்குகின்றார்கள். தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ளலாம். தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை இன்றைய நாளில் நீங்கள் விசேடமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோலவே டாடாவின் பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனுக்குடன் தருகின்றார்கள். நீங்கள் வந்து வேகமாக பெற்றுக்கொள்ள கூடிய வகையிலே இங்கே பணியாளர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். டாடா ஃபுட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் இப்போது 2வது கிளையை ஸ்ட்ரோவிலும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்ட்ரோவிலில் 18 ரிங்வோ டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் 2வது கிளை. 905-640-4446 905-640-4446.

0: now I'm shining through the night. Hey.
1: It's cool.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
7: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
8: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூ புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
9: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் நண்பகல் 12:24 நிமிடம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுவும் அமெரிக்காவில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. நோர்த் கரோலைனாவில் இடம்பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. என்ன விஷயம் என்று கேட்டீங்கன்னா, ஒரு 12 வயது சிறுமி 114 மென் பொம்மைகளை மீட்டு அவற்றை சரி செய்து இந்த வீடுகளில் ஏற்படுகின்ற தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கி வருகின்றாராம்.
1: நல்ல விஷயமா இருக்குது.
0: ஆமா, தீ விபத்தில் ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டை இழக்கும் பொழுது இந்த மாதிரியான மென் பொம்மை கூட அதுல எரிந்து போய்விட்டது, அதை மீண்டும் ஈடு செய்ய முடியாது அப்படி நினைக்கும் பொழுது ஒரு சரியான கவலையாக இருக்கும். ஏனென்றால் எல்லாருமே சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான அந்த மென் பொம்மைகளை வந்து கையில வச்சுக்கொண்டே திரிவாங்க.
1: சாஃப்ட் ஐஸ் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய தீ விபத்துகள் எல்லாம் எல்லாருக்குமே வந்து கவனம் வந்து முதல்ல எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும், உயிர் சேதம் இருக்கக்கூடாது, பொருளை எல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பெரியவங்கெல்லாம் அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டுக்கிறது இல்லை. அது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான், ஏன்னா அதோட பெரிய பிரச்சனைலாம் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுடைய சொந்த பொருட்கள்லாம் வந்து மிஸ் ஆயிரும், ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் ஐஸ் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸ் ஆவாங்க, அது ஒரு சூதிங் மெக்கானிசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, சேடி அப்படின்னா வெறும் 12 வயதான அந்த சிறுமியும் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, த்ரிஃப்ட் ஸ்டோருக்குலாம் போயிட்டு அந்த ரீயூஸ்டு பொருட்கள் யூஸ் பண்ண பொருட்கள்லாம்
0: அந்த பொம்மை எல்லாம் சேதமடைந்த
1: கொடுத்துக்கிற பொம்மை அதெல்லாம் வந்து வாங்கி அதை இவங்க கைப்பட நல்லா கிளீன் பண்ணி ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுனா அதெல்லாம் தச்சு ஒட்டி பஞ்செல்லாம் உள்ள வச்சு அதை மீண்டும் மறுபடியும் புதுசு போலே வந்து ரெடியா பண்ணி வச்சு அது தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஏதோ இன்டர்வியூலயோ ஏதோ கேட்டிருக்கிறா இந்த மாதிரி தீ விபத்தில் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு குழந்தை ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசியிருக்கிறா, இது மாதிரி ரொம்ப எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டா இருந்தது, என்னோட பொருள்லாம் போயிருச்சு அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூ கேட்ட உடனே என்னோட மனசு உடஞ்சு போயிருச்சு, அதனால இது மாதிரி பண்றவங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நானும் எங்க அம்மா இது மாதிரி விஷயம் பண்றோம் அப்படின்னு. 12 இயர்
0: நான் சொல்ல வந்தேன், 12 வயதான இந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறது.
1: ஆமா, ஹார்ட் பிரேக் ஆகுது அந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய ஃபீல் பண்ணி அவங்களோட எம்பத்தைஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி பொம்மைகள் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால இருக்க ரெட் கிராஸ் வந்து இது அவங்களுக்கு இது ஒரு வேலை, என்ன பண்ணுவாங்க இந்த ஃபயர் சர்வீஸ் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்க இவங்களும் ஃபாலோ பண்ணி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இருக்க இடத்துல பொம்மை கொடுக்கிறதுக்கு வந்து ஷார்டேஜ் ஆகி போயிடுச்சு, பொம்மை இல்ல அப்படினு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கிட்ட சாடி கிட்ட வந்து தான் அந்த 114 பொம்மைகளை வாங்கிட்டு போயிட்டு இவங்க மூலமா எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு சாடிக்கு. நான் வந்து ஒரு பிரதிபலன் எல்லாம் என்ன எதிர்பார்க்கல, எனக்கு ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. எனக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு நான் செஞ்ச பொம்மை ஆறுதலா இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான்.
0: அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஒரு விருது கூட இதனால் இந்த ரெட் கிராஸ் அவர்கள் வந்து வழங்கி இருக்கிறாங்க. இதை பாராட்டி வந்து இவருக்கு ஒரு விருதையும் வழங்கி இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு மிகவும் ஒரு பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகின்றது.
1: ஆமா, அந்த 12 வயது சிறுமியாகட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க அம்மா ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகச்சிறந்த பாராட்டு ஒன்று நம்ம கொடுத்துடலாம்.

0: ஈரான் போர் மற்றும் கியூபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் சீனா முன்வைத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டுமென்றும் கியூபா மீதான தடைகள் சம்பந்தப்பட்ட நாட்டினால் அகற்றப்பட வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் பொதுமக்கள், முன்னாள் போராளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைகளிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி நீர்கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக தீபம் திலீபன் செப்டம்பர் 26 தேதி தமது இன்னுயிரை ஈந்தார்.
0: தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் விஜய் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தமது குடும்ப சொத்துக்களை காப்பாற்ற திமுகவுடன் கூட்டணி வைக்க முனைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
2: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா, இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: ஏஜாக்ஸ், ஆஷவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் NS டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டடத் தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006.
1: நேரம் நண்பர்கள், 12:40 வீக்கெண்டி ஸ்டெஃபமில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: 100 வீத சாய்வான ஒன்றா போர்ட் புரட்டாதி சனி விரதம் முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டு கண்டிய நாளில் நாங்கள் சொன்னது போலவே விஷேடமாக தாமரை இலையில் நீங்கள் சாப்பாடு பெற்றுக் கொள்ளலாம். தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடு நீங்கள் விஷேடமாக 2 இடங்களிலும் பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால்காரி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடு இந்த நாளில் விஷேடமாக டாடா ஃபுட் 2 இடங்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதுபோலவே டாடா பொதியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 8 கறிகளுடன் 8 பதார்த்தங்களும் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் சொல்லி டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிக வேகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக வருகின்ற பொழுது 2 இடங்கள் குறிப்பாக மிடிவில் அண்ட் பிஞ்சிலும், அதுபோலவே இப்பொழுது ஸ்டோவிலும் தங்களுடைய கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிற டாடா ஃபுட் 18 ட்ரிங்க்வோ டிரைவில் நீங்கள் செல்கின்ற பொழுதும் கூட நீங்கள் டாடா 100 வீத சைவ உணவத்தை அங்கும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல ஒவ்வொரு நாளிலும் ஸ்பெஷலையும் வழங்குகின்றார்கள். 100 வீத சைவ உணவு டாடா ஃபுட் திங்கட்கிழமைகளில் தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே, செவ்வாய்க்கிழமைகளில் புட்டின் 6.99, பூரி 75 சென்ட்ஸ் மட்டுமே, புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5, அதேபோல சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே, ஞாயிற்றுக்கிழமைகளில் இட்லி சட்னி சம்பளுடன் $5.99 மட்டுமே. இதேபோல ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100 வீத சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலும், அதுபோலவே இப்போது 2வது கிளை இஸ்டோவில் மாநகரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் 2வது கிளை நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100 வீத சைவ உணவகம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு இப்பொழுது விஷேட உணவு வழங்குகின்றார்கள். இன்று விஷேடமாக தாமரை இலையில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால்கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்கள் தாமரை இலை சாப்பாடை கூட இன்றைய நாளில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே டாடா பொதியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முன்னே நினைப்படுத்துகிறோம், காத்திருக்கிறது வேண்டிய அவசியமில்லை. உடனுக்குடன் நீங்கள் உடனே உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். டாடா ஃபுட் 100 வீத சைவ உணவு டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலும் ஸ்டோவிலில் 2வது கிளை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அங்கும் செல்கின்ற பொழுது இந்த உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டோவிலில் 18 ரிங் ஃபுட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட். 905-640-4446 905-640-4446

0: புதிய ஓஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 1656 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52.
2: அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426 4167882426.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
6: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
11: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: ஹேஜாக்ஸ் ஆஷவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஹேஜாக்ஸ் மற்றும் ஆஷவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் NS டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லாண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006.
1: நேரம் நண்பர்கள், 12:53 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் எஃப்எம்எல் வானம் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இனி நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. என்ன ராஜேஷ்,
0: கண்டிப்பா அடுத்தடுத்து இல்ல அப்படியே தொடர்ச்சியா போலான்னு பாத்துட்டு இருந்தேன், டைம் வந்து முடிஞ்சு போச்சு,
1: போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க. சரி சரி,
0: ஆமா.
1: இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு
0: கலைஜயன் மற்றும் சுரேகா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
0: நன்றி.

0: 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.

0: 9937287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
0: 416-461-6401.
2: Ajax Nissan and Infinity இல் செப்டம்பர் 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infinity வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1000 trade in bonus, 2 years of free oil change, appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
11: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
11: பூவே பூவே பெண் பூவே,
10: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
11: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
12: நீங்கள் அவளுடன் ஆபத்துக் கொண்டிருக்கும்.
13: வணக்கம்.
14: ஒழுங்கா கண்டினியூ.
15: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம். கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
13: சூப்பரா இருக்குங்க.
16: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் அன்புடையங்களே. வணக்கம் சுரேகா.
17: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
17: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
16: அதே சுகத்தோடு இணைந்திருக்கிறோம். 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வருடம், இந்த மாதத்தினுடைய நிறைவு வார விடுமுறை. நேர்கள் அனைவரையும் வெற்றி பாட்டோடு ஈஸ்ட் FM-இல் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றும் நாங்கள் 8 கேள்விகளை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறோம். அந்த 8 கேள்விகளும் மங்களகரமாக இருக்கின்றது. பார்க்கவே எனக்கே சந்தோஷமா இருக்கு. சே, இப்படி ஒரு கேள்வி எடுத்திருக்கீங்களே அப்படின்ட்டு
17: எங்களை நாங்களே பாராட்டுவோம்.
16: அந்த பாராட்டை நீங்களும் பதில சொல்லி வாங்குவதற்கு என்ன செய்யணும்? ஃபோன் பண்ணணும்.
17: 416-554-4040.
16: 8 கேள்விகள் இலக்கத்தை நீங்கள் சொல்வீர்கள். 1 முதல் 8 வரை இருக்கின்றது. எனவே இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். எந்த கேள்வி என்பதை நாங்கள் சொல்வோம், 2 தடவைகள் சொல்வோம். அந்த சரியாக அறிந்து கொண்டு கேள்வியை பதிலை 10 வினாடிகளுக்குள் சொல்லி அந்த வெற்றிப்பாட்டை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். எனவே அதே தொலைபேசி இலக்கம் மாற்றுக்கருத்தில்லை. அதே போலவே ட்ரோண்டோ என்ன சொல்கின்றது? இப்போது காலநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கு. 21 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பிரகாசமான பொழுதாக இன்றைய பொழுதும் அமைந்திருக்கின்றது. பிற்பகல் வேளை 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முகில் கூட்டம் நிறைந்த ஒரு பொழுதாக இருக்கும் என்றும், 21 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 14 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை.
17: இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை வந்து 7% குறைவடைய இருக்கின்றது.
16: அக்கா, 7% குறையுது. நல்ல விஷயம் தானே.
17: அந்த சந்தோஷத்தோடய இன்னைக்கு வெற்றி பாட்டை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம்
16: சந்தோஷத்தோட. சரி, அதே போலவே 102.7 மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போல eastfm.ca ஆண்ட்ராய்டு iOS இயங்குதளங்கள் மூலமாகவும் எமது ஆப்பினை டவுன் தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
17: அலுவலகத்தில் விளக்கம் 416-824-1212 eastfm102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: 1:09 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் ஃபெமில்
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்கார்ப்ரோ. 416-321-7555.
0: ஏஜாக்ஸ், ஆஷாவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோருக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷாவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் NS டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006, 416-757-2006. வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்ள அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: ஒரு மணி 14 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 100% ஃபைவான டாடா ஃபுட் பிரட்டாதீசன் இவரது முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் ஒரு உபிஷேட உணவை வழங்கிக் கொண்டிருக்கார்கள். குறிப்பாக டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பைட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, அதனுடன் பாவக்காயுடன் பாயசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி டாடா பொதியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது விலை டாடாவின் வாழை இலை சாப்பாடை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடாவின் வாழை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி கிழங்கு, பீட்ரூட் கறி, கிருஷ்ணக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் வாழை இலை சாப்பாடை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஹோட்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேகமாக வருகின்ற பொழுது நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான ஏற்பாடுகள் கூட பெற்றுக்கொண்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100% சைவானவன் டாடா போர்ட் இப்பொழுது ஸ்டோவிலும் தமது 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கும் இதே மாதிரி நீங்க வருகின்ற பொழுது 100% சைவானவர்களையும் இதே பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது ஸ்டோவிலில் 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா போர்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் விசேடமாக டாடா போர்ட்டில் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவானவமாக திங்கட்கிழமைகளில் தோசை உடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே, செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. அதேவேளை புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா போர்ட் மெடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் இப்போது 2வது கிளையை ஸ்டோவிலில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்டோவிலில் 18 ரிங் போர்ட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா போர்ட்டின் 2வது கிளை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்று புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு 100% சைவ உணவகம் டாடா போர்ட் இன்றைய நாளில் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். இதில் 7 கறிகளும் 8 பதார்த்தங்களுடன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பளுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல டாடாவின் வாழை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் 10 கறிகளும் 8 பதார்த்தங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி கறி, சுரக்காய் பாக்கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்க வாழை இலை சாப்பாடை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா போர்ட் இப்பொழுது ஸ்டோவில் மாநகரிலும் தங்களுடைய 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறார்கள். 18 ரிங் போர்ட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா போர்ட்டின் 2வது சைவ உணவகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 905-640-4446.
0: ஒரு மணி 17 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
3: ராஜா
1: எப்படி இருக்கிறீங்க?
3: அவரோட
0: தொண்டையோட நிப்பாட்டிடணும், மேல உயர்த்த கூடாது. சரி சொல்லுங்க, என்ன இலக்கம் வேணும் உங்களுக்கு?
1: உலகிலேயே முதல் வங்கியை உருவாக்கிய நாடு எது? உலகிலேயே முதல் வங்கியை உருவாக்கிய நாடு எது?
3: அமெரிக்கா
1: திருத்தலாம்,
3: இங்கிலாந்து
1: திருத்தலாம்,
3: சைனா
0: இனி திருத்தலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு பதில்
3: சொல்றேன்.
0: முதலில் அதாவது வங்கியை உலகளவிலே வங்கியை முதன் முதலாக உருவாக்கிய நாடு அப்படிதான் சொல்லணும். உருவாக்கிய நாடு என்றால் இத்தாலி. 1407 இத்தாலியிலே ஜெனோவா நகரிலே பேங்கோ டிஷான் ஜியாகியோ என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. நான் சரியா சொல்றேனா தவறா சொல்றேன்? இத்தாலி தெரிஞ்சவங்களுக்கு விளங்க நினைக்கிறேன்.
1: அது தெரியாத வரைக்கும் நாங்க தப்பிச்சிருவோம்.
0: ஜெனிவாவில் பேங்கோ டி சான் ஜியோஜியோ தொடங்கப்படுறது. இதுதான் அந்த முதலாவது வங்கியாக இருக்கணும். நான் யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில். அதாவது உலகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து நவீன பொது வங்கியாக அந்த காலத்திலே கருதப்பட்டிருக்கு. அடுத்த 407 சரி, 8வது இலக்கம் போயிட்டது. இன்னும் இருக்கிற இலக்கத்துக்கு நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
4: Weekend East FM Tamil. 102.7. ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
9: அமுதே தமிழே, அழகிய
10: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
11: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
11: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
14: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: செய்திகள்
1: கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு எந்த சாத்தியங்களும் இல்லை என அலாஸ்கா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக கனடிய பிரதமர் மார்க்கானி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டமை கவனம் பெற்ற நிலையில் அதற்கான வாய்ப்பு பூஜ்யம் என அலாஸ்கா மாநில ஆளுநர் கூறியுள்ளார்.
2: இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமஷ்டியை அங்கீகரித்து சுயாட்சி முறையை ஏற்படுத்த இந்தியா முன்வர வேண்டும் என அது அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் நலன்களுக்காக வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் திமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டு தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்தவர்களை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். அதேவேளை காமராஜருக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தருவதாகவும் இடைத்தேர்தல்களில் தாவேக்கா கூட்டணியை வெற்றி பெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: And the East FM Tamil. 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ் ரஞ்சன் ஆலப் ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4378607002
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323
4: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரன்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998
6: பாட்டுக்கு பண்பலை 102.7

0: 1:43 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: மயிலுக்கு போட்டியா கதைக்கிறீங்க?
0: மயில் மாதிரியே கதைச்சு பாத்து.
1: ஓ, மயில் மாதிரி கதைச்சு பாத்தீங்க. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஏஜாக்ஸ், ஆஷோ மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷோ நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் என்எஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006 416-757-2006.
0: ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேரம் 1:44 வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த நாங்கள் டாடா ஃபுட்லிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: 100% சைவானவன் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் விஷயம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டாடா பொதியை பெற்றுக் கொள்ளலாம். 7 கடைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். இதில் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாமக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் என்று சொல்லி நீங்க டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனுக்குடன் நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே டாடாவின் வாழை இலை சாப்பாடை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 10 கறிகளுடன் நீங்கள் 8 பதார்த்தங்களுடன் டாடா வாழை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால்காரி, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் வாழை இலை சாப்பாடை டாடாவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது டாடா ஃபுட் ஸ்டோவில் மாநகரிலும் தங்களுடைய 2வது கிளையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கின்ற டாடா ஃபுட்லும் நீங்கள் பெறுகின்ற பொழுது அங்கே 100% சை உணவத்தை நீங்கள் ஸ்டோவிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நினைப்படுத்துகின்றோம். அதுவே டாடா ஃபுட்டில் ஒவ்வொரு நாட்களையும் கூட விஷேட உணவுகளை நீங்கள் ஸ்பெஷலாக பெற்றுக்கொள்ளலாம். 100% சை உணவு டாடா ஃபுட் திங்கட்கிழமைகளில் நீங்கள் தோசை 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. அதுவே செவ்வாய்க்கிழமைகளில் போட்டி 6.99, பூரி 75 சென்ட்ஸ் மட்டுமே. அதுவே புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பல் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. இதுவரை ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவோனோகன் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் ஃபின் சந்திப்பிலும் இப்போது 2வது கிளை ஸ்டோவிலில் ஆரம்பித்திருக்கிறார்கள். 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கின்றது ஸ்டோவிலில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கும் நீங்கள் செல்கின்ற பொழுது 100% சைவோனோகத்தை டாடா ஃபுட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்கள் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது போலவே நீங்கள் டாடாவின் வாழை இலை சாப்பாடு இன்றைய நாளில் விரதத்தை முன்னிட்டு வாழை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடாவின் வாழை இலை சாப்பாடை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேகமாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் நேரடியாக எல்லாம் 100% சைவ உணவகம் டாடா போட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய கிளை நிறுவனத்தை இப்போது ஸ்டோவில் மாநகரிலும் 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமைந்திருக்கிறது 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் 905-640-4446 905-640-4446.

0: ஒரு மணி 52 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஒரு கருணவனாம
0: என்னத்துக்கு
1: அந்த விக்கி கொண்டிருக்காங்க கதைக்கிற நேரம் கொஞ்சமாவது ஒரு பாரபட்சம் இல்லாம
0: அது பாட்டுக்கு அங்க விக்கட்டும் சஞ்சய். நாங்க அந்த ஃப்ளோல சொல்லுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு நாள் என்றாலும் உங்களோட பாராட்டை நான் பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கையில நான் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ருதியோட போய்கொண்டிருக்கிறேன்.
1: ஓ அப்படிங்க ஃப்ளோல செய்வீங்க. ஃப்ளோல செய்வீங்க. சரி, அது எனக்கு விளங்கல. இனி அந்த கண்ணோட்டத்துல நான்
0: பார்க்க போறீங்க.
1: சரி, 1:53 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி பாட்டில் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இலக்கத்தை தெரிவு செய்யலாம், கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி நீங்கள் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்கலாம். நல்ல அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
2: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்காப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV

0: 2430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
1: Formula Honda வில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹோண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹோண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹோண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
2: 4161184 4161184 4661184 5 7 and Burrow Hill Taunton and Simcoe IQ Idangalil GKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6923 589 6479.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 4169973862 அல்லது
4: 416-754-8881 4669-7384-881 Camsonics Security Camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ் டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ் எலாம் சிஸ்டம் கலர் நைட் விஷன் 24 ஹவர்ஸ் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி கேம்சானிக்ஸ். 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 647-302-5748 camsonics.com.

0: இரண்டு மணி ஒரு நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 22 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. ஒன்று முன்னேறி நாங்க ஆரம்பிக்கல, 21 இப்ப 22. அவ ஒன்று முன்னேறி இருக்கேன்,
1: முன்னேறிக்கிட்டே போறோம்,
0: முன்னேறிட்டே போறோம். ஆனால் பின்னோக்கி நகரும், அது கொஞ்சம் லேட்டா. அது பின்னேறம் பாத்தீங்கன்னு சொன்னால் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும், நள்ளிரவுலை 13 டிகிரி செல்சியஸாக இன்னும் வீழ்ச்சி அடையும் என்று சொல்லியும் எதிர்கூறல் தெரிவிக்கிறது. குளிர் எப்படி நெருங்கிட்டே இருக்கு பாத்தீங்களா?
1: குளிர் எப்படி வேணாலும் நீங்க சொல்றதை கேட்கும் போது பக்குன்னு இருக்கு,
0: பதறது
1: இன்னும். நாளைக்கு ஸ்னோவே கொட்டிரும் போல இருக்கு.
0: வெற்றி பாடல் நீங்கள் பாடலை வெற்றி கொள்ளலாம், அதற்கு அழைக்க வேண்டும், அழைத்து இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் கேள்வியை இரண்டு முறை சொல்வோம், சரியாக விளங்கிக் கொண்டு அந்த பதிலை 10 வினாடிகளுக்குள் சொல்லி அந்த வெற்றி பாட்டை நீங்கள் கேட்கலாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இந்த மணித்தியாவது டாங் என்று சொல்லி நாங்கள் தேவகுமாரை கூப்பிட்டுறோம். வாங்க வாங்க தேவகுமார், வணக்கம். வெளியில நிக்கிற மாதிரியும் உள்ளு கூப்பிடுற
1: மாதிரி
0: மனச்சாட்சி இல்லையா உங்களுக்கு?
1: நல்ல சுகமா இருக்கோம் தேவகுமார். நீங்க அப்படி சொல்ல வாரீங்க, சரி சரி. இப்ப
0: அப்பா அவ ஆறு கத்தியோட நிக்கிற, சரி ஆடு நீங்க மாலை போட்டு கூட்டிட்டு வராங்க, அப்ப கத்தியோட நீங்க தெரியும்.
1: சரி சரி, இப்ப கதைக்கு வருவோம். எப்படி இருக்கிறீங்க நீங்க?
0: என்ன
1: இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க தேவகுமார்?
2: என்னென்ன இலக்கம் வச்சிருக்கீங்க?
1: 1-7 இருக்கு. உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
2: சரி, எதுலயே சேர்ப்போம்.
1: உலகளவில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட நாடு எது? உலகளவில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட நாடு எது?
2: வத்திக்கான்.
0: இல்ல, நான் யோசிச்சேன் இந்த குளக்டிக்கு போடத்தானா வேணும்.
1: கொஞ்சம் ஆடு அலெக்சா என்ன மாதிரி அவர் உடனே பதில சொல்லிட்டீங்க.
0: நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், எனக்கு அதான் பிடிச்சது. நல்லா
1: என்ன
0: சுகம் அப்படி என்று கேடு போட்டுதான் வச்சு செய்யணும். அவர் உங்களை இப்ப செய்து விட்டார்.
1: என்ன
0: பாட்டு
2: எனக்கு இன்னைக்கு இதுல இருந்தது, அங்க சர்க்கார் அந்த சர்க்கார் சர்க்காரை சொல்லிடுச்சு.
0: லெனின் பாண்டியன்ல இருந்து பாட்டு கேக்குறீங்க, சரி. உங்களுக்கு பாடல்
2: வரும், பாண்டியன்ல சர்க்காரை சொல்லிடுச்சு,
0: சரி. நன்றி, அதே போலவே மீண்டும் வாழ்த்துக்கள் தேவகுமார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்கள் மனித கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:08 ஈஸ்ட் எஃப்எம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ளலாம், இலக்குவாக வெற்றி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி நாங்கள் கேட்போம். அதுக்கு நீங்க இலக்கத்தை தெரிவு செய்யணும். அந்த இலக்கத்தை நீங்க தெரிவு செய்யணும். அந்த இலக்கம் 1 இப்ப 6 வரைக்கும் இருக்கு, 7 மட்டும் போயிட்டுது. எனவே அந்த 6 இலக்கங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யணும். 2 தடவைகள் நாங்கள் கேள்வியை சொல்வோம். சரியான பதிலை நீங்க 10 வினாடிகள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க பாட்டு தருவோம்.
2: அவ்வளவுதான். அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: ஏஜாக்ஸ் ஆஷியா மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வாழும் பெற்றோர்களுக்கான அறிவிப்பு. 9-12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷியா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 முதல் பிற்பகல் 4 வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் என்எஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டிட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006. 416-757-2006.

0: ஓஜி பேக் போல் அடக்கனே இளையராஜாவினுடைய இசையில வந்த லெனின் பாண்டியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை வெற்றி பாட்டாக கேட்டிருந்தார் தேவகுமார். மீனவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே நீங்களும் உங்களோடு இணைந்து வெற்றி பாட்டை கேட்கலாம். அதற்கு அந்த டாஸ்கை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அது கலைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடியமே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: ஒரு நகை வரும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
8: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: Weekend East FM 102.7. It's cool.

0: ஈரான் போர் மற்றும் கியூபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் சீனா முன்வைத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டுமென்றும் கியூபா மீதான தடைகள் சம்பந்தப்பட்ட நாட்டினால் அகற்றப்பட வேண்டுமெனவும் அது வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் பொதுமக்கள், முன்னாள் போராளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைகளிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் மாதம் 15 திகதி நீர்கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக தீபம் திலீபன் செப்டம்பர் 26 திகதி தமது இன்னுயிரை ஈர்த்தார்.
0: தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் விஜய் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தமது குடும்ப சொத்துக்களை காப்பாற்ற திமுகவுடன் கூட்டணி வைக்க முனைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை FM 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
5: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: 2:44 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஏஜாக்ஸ் ஆஷோவா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் பெற்றோருக்கான அறிவிப்பு. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் வகுப்புகள் ஏஜாக்ஸ் மற்றும் ஆஷோவா நகரங்களில் தொடங்க உள்ளன. தமிழை ஒரு பண்பாட்டு மொழியாக கற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள். இதன் மூலம் உயர் வகுப்புகளுக்கு தேவையான 3 கிரெடிட்களையும் பல்கலைக்கழகங்களின் ஸ்காலர்ஷிப்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இன்று காலை 11 மணி முதல் 4 மணி வரை ஏஜாக்ஸ் நகரில் ஏஜாக்ஸ் என்எஸ் டென்டல் மற்றும் ஸ்பைஸ்லேண்ட் அமைந்துள்ள கட்டட தொகுதியில் பதிவுகள் நடைபெறுகின்றன. மேலதிக தகவல்களுக்கு 416-757-2006 416-757-2006.

0: 2:51 வெற்றி பாட்டுடன் இணைந்திருக்கின்றோம்.
1: இதுவரை இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும், பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரமும் இதே போல் வெற்றி பாட்டு உங்களுக்காக வரும், பாடலை தரும், கேள்வியை கேட்கும், உங்கள் தெரிவுக்காக விடும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நாங்கள் அறிவது கருவியல் நிகழ்ச்சியோடு சந்திக்க சில நிமிஷங்கள்ல உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்க காத்திருக்கின்றோம்.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ், பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
7: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல்.

0: பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார். கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
1: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. Weekend East FM Tamil 102.7.

0: வணக்கம் தல.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: வேண்டாமா.
0: அப்படின்னா கேட்கவா போறீங்க? நிறைய சொல்லுங்க.
3: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும்.
0: நீங்களா யாருடா?
4: How do I tell you?
3: East FM காட்டலிகளில் 60 கரவே.
5: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
3: ஒரு விடயம் 1000

0: விளக்கங்கள்
1: இப்பதான் வெறும் வாயில பாத்துலடாங்கப்பா.
0: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
2: நேரம் 3 மணி, இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். அறிவது கரவேல், ஒவ்வொரு வாரமும் முக்கியமான சில விஷயங்கள் எடுத்து வருவோம். அந்த தகவல்களை உங்களுக்காக சுவாரஸ்யமா தருவது வளமை. அந்த வகையில் இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான தகவலை எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு முன்னதாக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு
3: அந்த சொல்லப்பட்டு
2: வருவோம். 24 டிகிரி செல்சியஸ் தொடங்கும் போது 21 இப்போ 24, நல்லா இருக்கு. 24 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 24 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்கும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
3: பாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% குறைவடைய இருக்கின்றது.
2: தொடர்ச்சியாக சமூக வலைத்தளம் மூலமாக எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். சமூக வலைத்தளம் சொல்லிச்சுனால் இருக்கின்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படி போனீங்கன்னு சொல்லிச்சுனா எங்களை நீங்கள் அப்படியே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ வாங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் நாங்கள் தந்து வந்தமே இருக்கின்றோம்.
3: அலுவலக தொடர் விளக்கம் 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், அந்த உலகளவிலே பெரும்பாலும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அல்லது செய்தித்தாள்கள் அல்லது டிஜிட்டல் மீடியா மூலமாக இந்த தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியெல்லாம் என்ன இது, என்ன இப்படியெல்லாம் என்ன, இதுக்கிற மீனிங் என்ன, இது தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா, பிரெஞ்சா, பிலிப்பினோவா, சைனீஸா, அப்படின்றதெல்லாம் தேடி பார்க்குற அளவிற்கு ஒரு
3: சமீபத்திய நாட்களில் வந்து பிரபலமாக பேசப்படுற
2: பிரபலமாக இதன் மூலமாக எங்க செய்தியில் கூட நீங்க அதை
3: கேட்டிருப்பீங்க.
2: இதனால ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டுப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லி தொலைங்களேன்னு சொல்லி நீங்க கேட்கறத
3: கேக்குது.
2: அது என்னன்னா எல்நினோன்னு சொல்லி சொன்னால் என்ன, அதை பற்றியதாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை அமைத்திருக்கின்றோம். அதுக்கு முக்கியமான காரணம், உலகளாவிய ரீதியில் இந்த எல்நினோ என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கடலினுடைய வெப்பநிலையில் ஏற்படுகின்ற ஒரு சிறிய மாற்றம் உலகில் பல்வேறு பகுதிகளில் வானிலைகளை மாற்றி விட முடியுமான்னு கேட்டால் முடியும். அதுதான் இந்த எல்நினோ. பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளிலே கடல் மேற்பரப்பு வெப்பமடைகின்ற போது உருவாகின்ற இந்த இயற்கை நிகழ்வு தான் மழைப்பொழிவு, வெப்பநிலை மற்றும் காற்றினுடைய போக்கிலே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும். ஒரு கடலினுடைய தொடக்கம் இந்த மாற்றம் ஒரு நாட்டினுடைய மழையாகவும் மற்றொரு பகுதியில் வறட்சியாகவும் உணரப்படலாம். அப்படி உணரப்பட்டால் அதே எல்நினோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இதை பற்றி பலவிதமான விளக்கங்கள், கனடாவிற்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றால் உலக நாடுகளில் என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், இந்த பாதிப்புகளினால் பாதிப்புகள் என்ன அப்படி சொல்லலாம். இந்த 2 மணி நேரம் உங்களுக்காக பல விஷயங்களை தரப்போகின்றது. எனவே நீங்க என்ன செய்யணும்,
3: சுவாரஸ்யமாக தரப்போகிறோம்,
2: சுவாரஸ்யமாக தரப்போறோம். இனிமையான பாடல்களும் அப்படி பின்னால் அப்படி வந்துட்டே இருக்கும். எனவே நீங்களும் 5 மணி வரை இணைந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா, இல்ல இல்ல, தொடர்ந்து நீங்க இஷ்டப்பட இருக்கணும்.
3: 5 மணி வரைக்கும் எல்நினோ உங்களை சந்திக்கும்,
2: எல்நினோ உங்களை சந்திக்கும். அதை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கோம். முக்கியமான ஒரு விடயம், ஒரு நகைச்சுவையாக நாங்கள் சொன்னாலும் கூட ஒரு முக்கியமான விடயமாக
3: அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பங்கள்ல அறிந்திருக்க வேண்டிய விடயம்
2: இருக்கிறது.

0: அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் எல் நினோ என்பது தனிப்பட்ட ஒரு வானிலை நிகழ்வு மாத்திரம் அல்லாமல் எல் நினோ தெற்கு அலைவு, அதாவது சதர்ன் ஆசிலேஷன் எனப்படுகின்ற ஒரு கடல் வளிமண்டல காலநிலை அமைப்பினுடைய ஒரு கட்டம். இதனுடைய எதிர்நிலை பார்த்தீங்கன்னா லால்னினா, அதான் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். குழப்பமாக ஏன்னா புது விஷயத்தை சொல்கிற நேரம் எல்லாம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் கவனம் அப்படி கேட்டுக்கொள்ளுங்க, சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன கேள்விகள் அங்கே பண்ணாங்க டெஸ்டில்
1: வரலாம், நாளைக்கு வரலாம்.
0: எனவே இந்த எல்னினோ பசிபிக் பெருங்கடலில் உருவானாலும் அதனுடைய தாக்கம் என்பது உலகில் உள்ள பல பகுதிகளில் உணரப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு, அதே போல வெப்பநிலை, வறட்சி, வெள்ளம், விவசாயம், மீன்பிடி தொழில், நீர்வளம், காட்டுத்தீ, அதே போலவே பொருளாதாரம் உள்ளிட்ட பலவிதமான துறைகளில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது.
1: பொதுவாகவது பசிபிக் பெருங்கடலில் வீசுகின்ற ஒரு வர்த்தக காற்றுக்கள் வந்து வெப்பமான கடல் நீரை வந்து மேற்கு பக்கமாக வந்து நகர்த்துதான். இதனாலேயே கூடுதலாக இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா கருகில வந்து கொஞ்சம் வெப்பமான நீர் வந்து காணப்படுமாம். அதே நேரத்தில் தென் அமெரிக்கா கரையோரத்தின் ஆழ்கடல்ல உள்ள நீர் வந்து குளிர்ந்த நீராக இருக்குமாம்.
0: நீ பாருங்க உங்களோட கருத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குதே.
1: குழப்பமா?
0: இப்ப எனக்கு என்னன்றா எப்படி சொல்றது, அந்த வீசும் காற்று நீங்க சொன்னீங்க மேற்கு நோக்கி நகர்த்துது. நான் உடத்துல சொன்னா எனக்கு மேற்கு மற்ற பக்கம் இருக்கும், நீங்க அங்கால இருக்கிற தர உங்களுக்கு மேற்கு வேற பக்கம் இருக்கும். இது எதைத்தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி நேர்கள் கேட்பாங்க.
1: அதுக்குரிய விளக்கத்தை இப்ப சஞ்சயன் கொடுப்பார்.
0: இந்த எல்னினோ உருவாகின போது வர்த்தக காற்றுகள் பலவீனம் அடைகிறது, ட்ரேட் வின்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, பலவீனம் அடைவதாக சொல்லப்படுகிறது. அதனால் வெப்பமான நீர் கிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் கடல் வெப்பநிலை அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாற்றம் வளிமண்டல சுழற்சியையும் பாதிக்கின்றது. உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு, அதே போல வெப்பநிலை முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் சொல்றாங்க கனடாவில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பதும் வரும் நிகழ்ச்சியின் நிறைவில் வரும், அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். உலக நாடுகளில் இந்தந்த நாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் இந்த எல்னினோவால் ஏற்படுகின்றது, ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதுன்னு சொல்லி என்று சொல்லியெல்லாம் தகவல்கள் இருக்கின்றது. புது தகவல், லேட்டஸ்ட் தகவல் உங்களுக்காக நாங்கள் தர காத்திருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா ஸ்பெனிஷா கிளியரன்ஸ் எல்லினை எவரெஸ்ட் ஸ்பெனிஷர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஸ்பெனிஷர்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.3.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன். 437-860-7002.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: VJ Productions, Vijaya Jewelry-உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry-யின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு இந்த சாத்தியங்களும் இல்லை என அலாஸ்கா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக கனடிய பிரதமர் மாக்கானி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டமை கவனம் பெற்ற நிலையில் அதற்கான வாய்ப்பு பூச்சியமென அலாஸ்கா மாநில ஆளுநர் கூறியுள்ளார்.
2: இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமஷ்டியை அதிகரித்து சுயாட்சி முறையை ஏற்படுத்த இந்தியா முன்வர வேண்டும் என அது அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் நலன்களுக்காக வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் திமுகவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தவர்களை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். அதேவேளை காமராஜருக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தருவதாகவும் இடைத்தேர்தல்களில் தாவைக்க கூட்டணியை வெற்றி பெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infinity இல் செப்டம்பர் 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infinity வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change, appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:45 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: துள்ளி வருங்காற்று மரதனும் ஓடும், துள்ளி வருங்காற்று 100 மீட்டரும் ஓடும். அதுதான் அந்த எல்நினோ. அது பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த எல்லினோ எவ்வாறு உருவாகின்றது, ஏற்கனவே நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், அந்த விஷயமெல்லாம் மேற்கோள் காட்டி வரும். எல்லினோ உருவாகின்ற செயல்முறை என்பது கடலிலும் வளிமண்டலமும் ஒன்றுக்கொன்று ஏற்படுத்துகின்ற தாக்கத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த வர்த்தக காற்றுகளுடைய பலவீனம் இந்த சில காலநிலை சூழ்நிலைகளிலே பசிபிக் பெருங்கடலில் வீசுகின்ற வர்த்தக காற்றுகள் பலவீனம் அடைகின்றன.
0: வெப்பமான நீர் வந்து கிழக்கு நோக்கி நகர்வதும் இதுல ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காற்றிட தாக்கம் வந்து குறைவதனால் மேற்கு பசிபிக்ல வந்து குவிந்திருக்கின்ற அந்த வெப்பமான, அதாவது சூடான நீர் வந்து கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர தொடங்குமா.
1: அதேபோல இந்த தென் அமெரிக்க கரையோரத்திலே ஆழ்கடலில் இருந்து இந்த குளிர்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீர் மேலே வருவது குறைவதாக சொல்லப்படுகின்றது.
0: மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு பசிபிக் கடற்பரப்பின் வெப்பநிலை வந்து வழக்கத்தை விடவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றது.
1: கடலினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் ஆவியாதல், மேக உருவாக்கம், அதே போலவே மழைப்பொழிவு முறைகளிலே மாற்றம் ஏற்படுகின்றன. இதனால் வளிமண்டல காற்றோட்டமும் மாறுபாடு அடைகின்றது.
0: கடலில் ஏற்படுற இந்த மாற்றங்கள் வந்து வளிமண்டலத்தை வந்து பாதிக்குதாம். அது மட்டுமில்லாமல் வளிமண்டலத்தில் ஏற்படுற மாற்றங்கள் வந்து மீண்டுமே கடலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த பரஸ்பர தாக்கம் வந்து எல்னினோ நிகழ்வை வந்து மேலுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்குமா.
1: அதே போல இந்த எல்னினோவினுடைய தாக்கம் உலகினுடைய எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்குமான்னு கிட்ட இருக்காதாம். ஒரு பகுதியிலே அதிக மழை என்று சொல்லிச்சுன்னா இன்னொரு பகுதியிலே அதிக வறட்சி ஏற்படலாம். ஒரு பகுதியிலே குளிரன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு பகுதியிலே சரியான வெக்கையாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலை மாற்றம் என்றது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருடங்களுக்குள்ளேயே பலவிதமான மாற்றங்களை உலக நாடுகள் சந்திக்கின்றன. முக்கியமாக அந்த மழை வீழ்ச்சி என்பது அதிகரித்திருக்கின்றது. சில இடங்களில் பார்த்தால் வறட்சி, அதே போலவே வெப்பநிலை அதிகரிப்பு. இப்போ இந்த முறையும் சொல்கிறாங்க, எல்னினோவால் கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த மிதமான ஒரு
0: குளிர்
1: இருக்கும் என்று சொல்லி சொல்கிறோம். வெப்பமான குளிர் காலநிலை, வெப்பமான விண்டர் என்று சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு காலநிலை கூட எதிர்கூறல் தெரிவிக்கின்றது கனடாவை பொறுத்தவரையில். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த எல்னினோ. எனவே அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், வச்சு செய்துடுறேன்னு சொல்லி ஒரு காமெடி, இல்லை ஒரு காமெடி நான் ஒரு ரீல் பார்த்தேன்.
2: தளபாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கூலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் எல்லினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: Weekend vibration. East FM 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும்

0: 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோமிலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகட் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: TVS காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நான்கு மணி ஒரு நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமில் 22 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 22 கொண்டிருக்கின்றோம் டொரண்டோவில். 21 அப்புறம் 22 24 ஆகி இப்போ 22
1: ஆயிட்டு
0: எல்லினோ
1: ஏதாவது ஒன்றோட நாங்கள் ஒன்றை தொடர்பு படுத்தி கொண்டே இருப்போம்.
0: படுத்துவோம்.
1: பாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% குறைவடைய இருக்கின்றது.
0: சரி, இதுல எல்னினோவினுடைய கனடாவிலேயே என்ன தாக்கம் என்பதை பார்த்துட்டு அப்படி ஒரு பாட்டுக்கு போமா?
1: என்னென்ன
0: தாக்கம் எல்னினோவால் வரப்போகின்றது? குளிர்காலம் மிதமாக இருக்கலாம் சொல்லியிருந்தோம். குறிப்பாக மேற்கு மத்திய கனடாவினுடைய சில பகுதிகளில் வளமையை விட வெப்பமான குளிர்காலம் காணப்படலாம். அதாவது மேற்கு மத்திய கனடா சில
1: பகுதிகள் பனிப்பொழிவு வந்து குறையலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளில் பனி மற்றும் அந்த ஸ்னோ பேக் வந்து குறைவதால
0: ஸ்கை சீசன்
1: மற்றும் குளிர்கால சுற்றுலா வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வறட்சி அபாயம் கூட ஏற்படுமாம். மேற்கு கனடாவில் வந்து மழை மற்றும் பனி வந்து குறைந்து வருவதால அடுத்த வசந்த மற்றும் கோடை காலத்தில் நீர் பற்றாக்குறை கூட ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதாவது ஒரு நல்லது சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லல, தகவல் அப்படி இருக்கு.
0: அதே போல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இல்லை, தொடர்ச்சியாக அந்த பிசி அல்பர்டா பகுதிகளில் இந்த காட்டுத்தீ அபாயம் அது அங்கே மட்டும் தான் நான் இருக்குன்னு கேட்டால் இல்லை, இங்கே ஒன்டேரியோலையும் இருக்குது. ஒன்டேரியோலையும் அந்த அபாயம் என்பது பெரிய அளவில் இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எப்போ ஆரம்பிக்குமோன்னு சொல்லி ஒரு அந்த பகுதிகளில் வாழ்ற மக்களுடைய மனநிலை இருக்கின்றது. இந்த காட்டுத்தீ அபாயத்துடன் தொடர்பு உடையதாக இந்த எல்னினோ சொல்லப்படுகிறது. குறைந்த ஸ்னோ பேக் அதே போலவே வறண்ட நிலை போன்ற காரணிகள் காட்டுத்தீக்கு சாதகமான சூழலை உருவாக்கலாம். ஆனால் எல்னினோ மட்டும்தான் காட்டுத்தீக்கு நேரடி காரணமான்னு கேட்டா இல்லை, ஒவ்வொரு காரணிகளும் இருக்குது.
1: ஆனா மிக முக்கியமான விடயத்தை பார்க்கணும், அதாவது விவசாயத்துல வந்து என்னென்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தால் மழைப்பொழிவு மாறுபாடு வந்து ஏற்படும் அப்படின்னும், பயிர்கள் கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்தை வந்து பாதிக்க கூடும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: அதே போல ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி மழை அதே போலவே பனிப்பொழிவு குறையும் பகுதிகளிலேயே நீர்மின் உற்பத்திக்கு தேவையான நீர் வரத்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்னினோ வந்தால் கனடா முழுவதும் ஒரே மாதிரியான தாக்கம் ஏற்படாது என்பதும் ஒரு நிதர்சனம். ஆனால் வெப்பமான குளிர்காலம், சில பகுதிகளில் குறைந்த பனிப்பொழிவு, வறட்சி அதே போல அதனுடன் தொடர்புடைய காட்டுத்தீ அபாயம் போன்றவை முக்கியமான விடயங்களாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இது எல்னினோவால் கனடாவில் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்ற மாற்றங்கள்.
1: ஆனால் சில பகுதிகளில் தான், அது என்னென்ன பகுதி அப்படின்றத நாங்கள் குறிப்பிட இல்லை. ஏன்னா இப்படி சொன்னீங்களே, இப்படி கொட்டுதே பனி அப்படின்னாலே கட்டுறக்கூடாது பாருங்க, அதனால நம்ம இதை அழுத்த திருத்தமா சொல்லி வச்சிருவோம்.
0: ஓ, அப்ப நீங்க ஒரு சமூக ஆர்வலரா?
1: அப்படி இல்லை, நம்ம தப்பிச்சுக்கொள்றோம்.
0: சமூக ஆர்வலர் இல்லை ஆனா தப்பிச்சுக்கொள்றோம். நல்லா இருக்கேன்.

0: பாருங்க இந்த பாட்டுல எவ்வளவு இயற்கை வருது.
1: அதே இயற்கை தான் எல்நினோ கொண்டு வருது.
0: எல்லினோ இல்லாம ஆக்குது, அப்படிதான் சொல்லணும்.
1: அப்படியும் சொல்லலாம்.
0: அல்லது பெரிய அளவுல கொண்டு வருது. காற்றுண்டா ஒரு சாதாரண காற்று இல்ல, ஒரு பயங்கரமான காற்று,
1: புயலை கொண்டு வருது.
0: அதாவது மழைன்னு சொல்லிச்சுன்னா சாதாரண மழை இல்ல, மிகப்பெரிய அளவு எல்லாம் தாழ்ற அளவுக்கு மழை. இந்த அளவான தாக்கம், ஒரு சீரான தாக்கம் இல்லாமல் சீரற்ற ஒரு வானிலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் தான் அந்த எல்லினோ. தென் அமெரிக்காவிலே, சரி நேரத்தை சொல்லல, 4:10 60 கரவேல், அதையும் ஞாபகப்படுத்தணும் இல்ல.
1: ஈஸ்ட் எஃப்எம்ஓட இணைந்திருக்கிறீங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா தென் அமெரிக்காவை பொறுத்தவரை என்ன வகையான மாற்றங்கள் இதனால் ஏற்படலாம்னு சொல்லி சொன்னால், பெரு மற்றும் ஈக்வடார் போன்ற நாடுகளிலே மேற்கு கடற்கரை பகுதிகளிலே எல்நினோவினுடைய தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. வலுவான எல்நினோ நிகழ்வுகளின் போது அதிகமான மழை, வெள்ளம், அதே போல நிலச்சரிவு போன்றவை ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது.
1: ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா பக்கத்தை பார்க்கும்போது எல்நினோ பொதுவாக ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவின் சில பகுதிகளில் மழைப்பொழிவை வந்து குறைப்பதோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது மழைப்பொழிவு குறைவா இருக்குமாம், இதனால வறட்சி, அதிக வெப்பநிலை மற்றும் காட்டுத்தீ ஏற்படுற அபாயம் வந்து அங்க அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு.
0: ஆசியாவை பொறுத்தவரை எல்நினோ ஆசியாவினுடைய பருவமழை அமைப்பினை பாதிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சில பகுதிகளிலே மழைப்பொழிவு குறையலாம், மற்ற பகுதிகளில் வெப்பநிலை அல்லது மழைப்பொழிவு முறைகளிலே மாற்றம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆசிய பருவமழையை எல்நினோ மட்டும் தீர்மானிப்பதில்லை, பல்வேறு கடல் அதே போல வளிமண்டல காரணிகளும் இதிலே முக்கியமான பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது.
1: ஆப்பிரிக்காவை எடுத்து பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எல்நினோ வந்து மழைப்பொழிவு முறைகளை வந்து மாற்றும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சில காலங்களில் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவின் பகுதிகளில் அதிக மழை கூட ஏற்படலாம் அப்படின்னும், அதே வேளையில் தெற்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் வறண்ட நிலை கூட ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இது உலக நாடுகளிலே மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படக்கூடும் என்று சொல்கின்ற இடங்களை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, எனவே அவற்றை நாங்கள் 5 முடியமான வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சுருக்கமாக தரத்துக்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம்.
1: தற்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: AJAX Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. AJAX Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:28 இஸ்தேஃபம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பாலராம் எப்படி முடிச்சார், நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க யோசிக்கிறேன். அதே போல் அந்த எல்நினோ விவசாயத்தின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்பதை பார்த்தோம்னு சொன்னால், விவசாயம் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்களினால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு துறை உங்களுக்கு எல்லாம் தெரியும். வறட்சி ஏற்பட்ட பகுதிகளுக்கு பயிருக்கு தேவையான நீர் கிடைக்காமல் விளைச்சல் குறையலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை காரணமாக இந்த வெள்ளம் என்ன செய்யும்னா பயிற்சியை சேதப்படுத்தலாம். எனவே இந்த எல்நினோ காரணமாக விவசாயிகள் விதைப்பு காலம், பாசன தேவை, அதே போலவே பயிர் தேர்வு போன்றவற்றில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியும் வரலாம்.
0: விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுற நேரத்துல வந்து உணவுப் பொருட்கள் விலை, வர்த்தகம் மற்றும் விவசாயிகள் வருமானத்திலும் கூட தாக்கம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு.
1: அதே போலவே இந்த மீன் வளத்தின் மீது தாக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த தென் அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரையில் பொதுவாக ஆழ்கடலில் இருந்து இந்த குளிர்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்த நீர் மேலே வருவதாக ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனவே இது வருவதன் காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னால், ஆழ்கடல் மீன் வளம் என்பது பாதிக்கப்படும். சில வேளைகளிலே அங்கு ஊட்டச்சத்து இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு இடத்தை நோக்கி அந்த மீன் நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது அந்த மீன் வளம் குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மீன்வளத்துறையிலேயும் இந்த எல்நினோ என்பது மிகப்பெரிய அளவிலே இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. சூறாவளி எல்நினோ மற்றும் சூறாவளி
0: வெப்பமண்டல சூறாவளிகளின் உருவாகத்தை கூட இது வந்து எல்நினோ வந்து பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அட்லாண்டிக் பகுதியில் வந்து வளிமண்டலத்தில் வேர்டிக்கல் விண்ட் ஷேர் வந்து அதிகரிப்பதன் மூலம் சூறாவளிகள் உருவாகவும் வலிப்பரவும் கூட வலிப்பருவதற்கான சூழலை வந்து அது குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது.
1: எங்க அதிகமான சூறாவளி வருதோ அங்கே குறையும், எங்க குறைவா இருக்கோ அங்கே கூடும். இதுதான் விஷயம். அதாவது ஒரு பகுதியில் வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் இன்னொரு பகுதி குளிர்வடையும், இன்னொரு பகுதி அப்போ. எனவே இந்த மாற்றம் என்பது இவ்வாறான மாற்றங்கள். அதாவது சில இடங்களில் அதிகமான குளிரை எதிர்கொண்டால், அதே போல் அதிகமான பனிப்பாறைகளால் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி எல்லாமே சொல்லப்படுகிறது. இன்னும் சில விஷயம் எல்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் இதுக்கு போயிட்டு வரோம்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஈரான் போர் மற்றும் கியூபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் சீனா முன்வைத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்றும், கியூபா மீதான தடைகள் சம்பந்தப்பட்ட நாட்டினால் அகற்றப்பட வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது.
0: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் பொதுமக்கள், முன்னாள் போராளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைகளிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் மாதம் 15 திகதி நீர்கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக தீபம் திலீபன் செப்டம்பர் 26 திகதி தமது இன்னுயிரை ஈர்த்தார்.
1: தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும், விஜய் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தமது குடும்ப சொத்துக்களை காப்பாற்ற திமுகவுடன் கூட்டணி வைக்க முனைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கேண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
5: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் வாழ்க்கை.
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 4:47 அறிவதுக்கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ.
0: 416-321-7555
1: வந்து பல்வேறு கருவிகள் மற்றும் தரவுகளை பயன்படுத்திதான் இந்த எல்லினோவின் வளர்ச்சியை வந்து கண்காணிச்சுக்கிட்டே வராங்களாம். அதுல வந்து செயற்கைக்கோள் தரவுகள் ஆகட்டும், கடல் மிதவை கருவிகள் ஆகட்டும், கப்பல்கள் மூலம் பெறப்படுகின்ற அளவுகள், கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அளவீடுகள், வானிலை நிலையங்கள், காற்றிட வேகம், திசை பற்றிய தரவுகள், கடல் ஆழப்பகுதி வெப்பநிலை தரவு, வளிமண்டல அழுத்த அளவீடு, இவ்வாறு பல வகையான அளவீடுகள் மூலம் தான் இந்த எல்னினோவை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க.
0: கொஞ்சம் மூஜை விடுங்க. அதே போல எல்னினோ, அதாவது எல்னினோ நிகழ்வுகள் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் என்று 1982-83 காலப்பகுதியிலே ஏற்பட்ட எல்னினோ அக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக வலுவான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. உலகிலே பல பகுதிகளிலே மழை, வறட்சி, கடல் சூழல், அதே போல பொருளாதார நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே 97-98 காலப்பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வலுவான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இது இருந்ததாக சொல்லப்படுகிறது. பல பகுதிகளில் கடுமையான மழை வெள்ளம், வேறு சில பகுதிகளில் வறட்சியும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2015-16 கால கட்டத்திலே பார்த்தால் பல உலகினுடைய பல பகுதிகளில் அசாதாரண வானிலை நிலைமைகள் காணப்பட்டிருக்கின்றன. உலகளாவிய சராசரி வெப்பநிலை அதிகமாக பதிவான காலகட்டத்துடன் இந்த எல்னினோவும் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது இப்போது பரவலாக பேசப்பட்டு, உலகளாவிய ரீதி பரவலாக பேசப்பட்டு வருவதன் காரணமாக இதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே அந்த நேரத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வேணுமென இன்னொரு நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லுவோம்.
1: தளபாட
2: விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கூலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா எல்லா கிளியரன்ஸ் எல்லினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களுடைய விருப்ப பாடலோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இந்த விருப்ப பாடலை தருவதற்கு உஷா மற்றும் நிபாஜினி தயாராக இருக்கின்றார்கள். எனவே வருகிற வாரமும் 60 கரவேல் இன்னும் ஒரு தலைப்போடு வரும். இதுவரை இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்
0: என்ற உங்கள் அன்பின் சஞ்சயன்.
1: வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: நம்பிக்கையான அனுபவமுள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

நேரம் 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி சஞ்சயன் மற்றும் ஸ்ரேகா. நிகழ்ச்சியில் தொடர்வது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மாளலாம். அழைக்கலாம் 4165544.

பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம். டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ளே 23 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உள்ளே 23 முன்னர் இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸும் உள்ளே 21 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 7% குறைவடையே இருக்கின்றது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம்.

0: என்னடா நிபாஜனி, பூக்களை தான் ஓய்வு எடுக்க சொல்லி இருக்கிறோம், அதுக்கான நீர்களை எல்லாம் ஓய்வு எடுக்க கூடாது, வந்து பாட்டு கேட்கணும்,
1: பாட்டு கேட்கணும், நீங்க எல்லாம் வரணும்னுதாக நாங்க இந்த பாட்டும் போட்டிருக்கோம்.
0: நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு அழைக்கலாம். 4565444040
1: இணைந்திருக்கும் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா நிவாஜினி. வணக்கம்.
1: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் ருக்மணி. என்ன செய்தோம் இருக்கிறீங்க?
2: நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல்?
2: பாடல் எல்லா போலும் ஒருவன் ஒருவனுக்கு நீ நதி போல ஓடிக்கொண்டிரு.
0: அழகிய ஒரு பாடல் உங்களுக்காக அழகிய தமிழ் மகன்ல இருந்து வருது. நன்றி இணைந்த உடனமைக்கு.
2: நன்றி, வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165444040.
1: இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
2: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்த், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services, 289-242-5450.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம்.
8: அலையங்கள் 416-5544-0040 வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் உஷா நிவாஜினி. இதுவரைக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
8: சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
9: நான் மிகவும் நலமா இருக்கின்றேன். இதுவரை நலம் தானே?
7: நல்லமா, சந்தோஷமா இருக்கின்றோம் சிவகுமாரன். என்ன செய்திருக்கிறீங்க?
9: என்ன பாட்டு உங்கள் ரேடியோவை கேட்டு கொண்டிருக்கின்றோம்.
7: நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் இந்த பதில் சொல்லக்கூடாது, வித்தியாசமா
9: சொல்லணும்.
7: வேற ஏதாவது செய்து கொண்டு
8: சொல்லுவோம். குடிக்கலாம்,
7: வாசிக்கலாம்.
9: நான் தாஜா பாட்டுக்கு சமையல் செய்து கொண்டிருக்கேன். வெங்காயம் பட்டி
7: கொண்டிருக்கிறேன். சரி, சந்தோஷம். என்ன பாடல் என்று?
9: ஆமாம், நான் விரும்பி கேட்கும் பாடல் இணைந்த கைகள் என்ற படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசிய வாசுதேவன் இருவரும் பாடிய அந்த நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை பாடும் பாட்டு. இந்த பாடல விரும்பி கேட்டு
7: இணைந்த கைகள். இப்ப வெங்காயமும் காயும் இணைந்ததால் இணைந்த கைகள் இருக்குது. உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. நன்றி சிவகுமாரன். இணைந்த உடனே
9: நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம்
8: 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: சிவகுமரின் விருப்பமாக ஒழித்தோ இருந்த அந்த பாடல் நேரம் 5:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கிறோம், நீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். கலா, என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க?
2: என்ன
0: பாடல் கலா? கன்று
2: அம்மா பாட்டு,
0: அழகிய ஒரு பாடல் உங்களுக்காக வருகின்றது கலா. நன்றி எனது உண்மைக்கு. அடிக்கடி வாங்கோ, நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165444040.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு 4163217555.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு எந்த சாத்தியங்களும் இல்லை என அலாஸ்கா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக கெனடிய பிரதமர் மாக் கானி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டமை கவனம் பெற்ற நிலையில் அதற்கான வாய்ப்பு பூஜ்யமே என அலாஸ்கா மாநில ஆளுநர் கூறியுள்ளார்.
5: இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமஷ்டியை அங்கீகரித்து சுயாட்சி முறையை ஏற்படுத்த இந்தியா முன்வர வேண்டும் என அது அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் நலன்களுக்காகவே வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார்.
4: தமிழ்நாட்டில் திமுகவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்தவர்களை ஒருபோதும் மறக்கப்போவதில்லை என தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். அதேவேளை காமராஜருக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தருவதாகவும் இடைத்தேர்தல்களில் தவேகா கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
7: 4378607002 4781 02. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகள முடியும். அழைக்கலாம்
8: 416-564-4040. இப்பொழுது நினைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: திலகவதி அமிர்தராஜா
9: பேசுவேன்.
8: புதுசா நாங்க இனி ஆக்களை தேடி எடுக்கிறோம். இந்த பேர்ல நிபாஜினி.
9: இருவருக்கும் வணக்கம். நிலைமை இருக்கிறீங்களா? இருவரும்
7: நிலைமை இருக்கிறோம். என்ன பாடல் என்று
9: நான் என்று கேட்கும் பாடல் தவசி படத்துல சந்தன சந்தன தை தாளம் தைமாசம் என்ற பாடலை அனைத்து ஈஸ்வரன் மக்களும் நீங்களும் நாங்களும் இன்று பிறந்த நாளுக்கான திருமணக்கான
7: உங்களுக்கான தாரம். நீங்களும் அழைக்கலாம். 4 6 5 5 4 4 0 4 0.

0: திலகவதி அமிர்தராஜா விருப்பமாக ஒழித்தோ இன்று தந்த பாடல் நேரம் 5:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: இந்த பாட்டு கேட்கும்போது உஷா என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த தை மாசம் இன்னும் ஒரு 3 மாசத்துல வரப்போகுது என்ற ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒரு பாடல்.
0: அதுக்குடியில வந்துட்டா
1: 2026 எப்படி போச்சுன்னே தெரியலே. என்ன மாதிரிலாம் இப்ப உங்களுக்கு ஒரு யோசனை வரும்.
0: கட்டாயம் கட்டாயம்
1: இருந்தாலும் 2026 வருது என்ற ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க இந்த பொழுதுல எவரெஸ்ட் பயணிச்சுட்டு தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: தளபாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடியன் மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரபி.

0: ஆர் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: Ajax Nissan and Infiniti il September 25-26 inda velli matrum sani kilamai the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing ilum kuraivana lease rates ilum valangapaduvadudan Infiniti vaahanangal vishesha lease and finance rates il kaathirukkindrana. Athudan $1000 trade in bonus, 2 years of free oil change. Appointments vegamaga book avadanal thaamadikkamal Mohammed Labi ay alaiyungal. 437-477-7960. 7477-7960.
1: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்
4: ஃபுட்பால் வரும் விளையாட்டில்
1: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
5: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
6: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
1: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: இரண்டாவது மனத்தியாலத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மனத்தியாலமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்பதற்காக.
1: அதனால் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபன்.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபன் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபன் 102.7.
0: ஈஸ்டெஃபன் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்டெஃபன் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 7% குறைவடையே இருக்கின்றது.
0: வெளியே காலநிலையை பார்த்தோமென்றால் தற்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், உடல்நிலையும் 23 இருக்கின்றது.
1: சரி, இந்த மனத்தியாலத்தை அலங்கரிக்கிற முதலாவது நீர் யார் என்று பார்க்கலாமா நிபாஜினி?
0: பார்த்திடலாம். யார் அது? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குமரன் பேசுறேன்.
1: குமரன், எப்படி இருக்கீங்க குமரன்?
0: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம் குமரன். சொல்லுங்க குமரன், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது குமரன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி,
1: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4000.

0: நம்ம ஒரு ராசா திரைப்படத்திலிருந்து குமரன் விருப்பமாக ஒழித்தோம். இந்த பாடல் நேரம் 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த பாட்டை கேட்கும் போது என்ன பாடல் ஞாபகம் வருது?
1: பாட்டு ஞாபகம் வருது,
0: ராசாவின்
1: மனசுல இந்த ராசாவின் நினைப்பு தான், அந்த பாட்டு அப்படியே வருது.
0: ஒரே நினைப்பா தான் இருக்குது இல்லையா? அடுத்த நீங்கள் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: வணக்கம் சுப்பிரமணியம். எப்படி இருக்கீங்க? அவங்க
2: சொல்லுவாங்க
0: கொஞ்சம் பழைய பாட்டு தெரியாது இல்லையா? சரி, என்ன பாடு சுப்பிரமணியத்துக்கு? அப்படியா?
1: சரி, நாங்க சொல்லிடுறேன், நிச்சயமா மேலிடத்துக்கு இதை அறிவிக்கிறோம்.
2: பிறகு
0: சீரி இப்ப கம்ப்யூட்டர்.
2: சரி, எனக்கு சின்ன தம்பி படத்துல இருந்து
0: நிச்சயமாக எல்லோருக்காகவும் வருகின்றது அந்த பாடல். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544000.
1: இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
0: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:25 கேட்டுக்கொண்டிருப்பது வி கேண்டி ஸ்டெஃபமில் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளலாம்.
1: அலைங்கள் 4165444040.
0: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம் நிபாஜினி,
1: பார்த்துலாம் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவி சேகரன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: என்ன செய்து இருக்கிறீங்க ரவி?
2: வெளியில போறோம், இப்ப பாட்டை கேட்டு போகும்போது போட்டு வீட்டை இருக்கிறோம்.
0: சந்தோஷம். சரி, என்ன பாடல்?
2: விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திலிருந்து செம்பருத்தி பூ சேலைய கட்டி என்ற பாடல்.
0: உங்களுக்காக அந்த அழகிய பாடல் வருகின்றது. நன்றி இணைந்தோண்டமைக்கு.
2: நன்றி, இருவருக்கும்
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 4165444040.

0: பாட்டு நல்ல விஷயம்.
1: FM தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போர் மற்றும் கியூபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் சீனா முன்வைத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்றும் கியூபா மீதான தடைகள் சம்பந்தப்பட்ட நாட்டினால் அகற்றப்பட வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது.
3: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபன நினைவேந்த நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபன நினைவிடத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் பொதுமக்கள், முன்னாள் போராளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைகளிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 திகதி நீர்கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக திலீபன் செப்டம்பர் 26 திகதி தமது இன்னுயிரை ஈந்தார்.
2: தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் விஜய் எந்த திட்டங்களையும் கொண்டுவரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தமது குடும்ப சொத்துக்களை காப்பாற்ற திமுகவுடன் கூட்டணி வைக்க முனைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: கேளுங்கள் ஈஸ்ட் FM

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6475221775. KM business.ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன் 6477083440.
3: Weekend vibration. East FM 102.7.

0: நேரம் 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழ முடியும். அழைக்கலாம் 4165544040.
1: இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
2: அளபாட விற்பனை துறையில் 25 மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பணிச்ச தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: அரசியல் திரைப்படத்திலிருந்து ஒழித்தோம். இந்த பாடல் நேரம் 6:54 நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம் வந்துவிட்டது இல்லையா?
1: வந்துவிட்டது. தொடர்ந்தும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளோடு உஷா அவங்களோடு இணைந்திருப்பார். நான் தான் விடைபெற்று செல்ல போகிறேன்.
0: மீண்டும் நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுமல்லாம். அதாவது 16 வயதுக்குட்பட்டவர்கள் நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம் என்று சொல்லிக்கொண்டு
1: தொடர்ந்தும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு உஷா இணைந்திருப்பார் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி உஷா. நன்றி நேர்களே.
0: நன்றி நிபாஜினி.

0: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
0: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651,
2: 416-457-0651. கோரிக்கைகளுக்கான தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு Audi 2026 A3 கார்,
7: என்னது
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நேரம் 7:01 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்டார் நைட். நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய பாடல்கள் உங்களுக்காக 9 வரை வர காத்திருக்கின்றதும் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சியில் ஈஸ்டெஃபன்.ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபன் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபன் 102.7, ஈஸ்டெஃபன் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்டெஃபன் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 21 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் 23 முன்னர் இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்திய கூறியிருக்கின்றது. திங்கட்கிழமையை பார்க்க போனால் 20 டிகிரி செல்சியஸும் 21 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 7% குறைவடையே இருக்கின்றது. இந்த மணித்தியாலத்தை அலங்கரிக்க வேறு முதல் பாடல் ஈழத்து மண்ணின் இசை வாரிது வர்ண ராமேஸ்வரன் நினைவு தினம் நேற்று இடம்பெற்றிருந்தது. அவரின் நினைவாக உங்களுக்காக இந்த

0: மறைந்த இழத்து பாடகர் வர்ண ராமேஸ்வரன் நினைவு நாள் ஆகிய நேற்று இருந்தது. அவரை அதனை முன்னிட்டு உங்களுக்காக இந்த பாடலை தந்திருந்தோம். நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடியமே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் மிகப்பாரிய விலைக்குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலைக்குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: அபிநய ராஜா கோகுல பால கோடி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரக்ஷக மாலா எத்தனை முறை நான் எங்கி சாவே நித்தவன் ஆட்கொள்வாயா சூரிய வாடலி சூரிய வாக்கல வாடிய சிந்தை திரும்பத்தா தூதகையாக பணித்திருவாயா பாவரி விரகம் பருகிடுவாயா ஆயர்த்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயத்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயத்தம் மாயா நீவா

சுதய கங்கா சரி வர தூங்காது வாடும் மன தினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கு என ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் கிருதுதா கிருதுதீன் கிருதுதா

0: இந்த கவர் பாடலை தந்திருக்கார் சுபிகா மெனோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
5: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.

0: ஆதித்தன் வி ஏ மகாலிங்கம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர 7:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் ஸ்டார் நைட். முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் September 30 முதல் October 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட தங்க நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ் மஜிஸ்ட்ரிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30 ஸ்காப்ரோ, 416-321-7555. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட். இந்த நேரம் அறிமுக பாடல் ஒன்றை தருவதற்கான நேரம். இன்றைய நாங்கள் அறிமுக பாடலாக உங்களுக்கு தர இருக்கும் பாடல் இந்த வாரம் வெளிவந்த அன்னக்கிளி என்ற ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருக்கின்றார் வாகிசன் ராசையா, கில்மிஷா. இந்த பாடலுக்கு வரி எழுதியிருக்கின்றார் வாகிசன் ராசையா. இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் சிவ பத்மயன். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: ஊர்ல இருந்து அன்னக்கிளி வந்திருக்கானா?

இன்றைய அறிமுக பாடலாக வாய்சன் ராசியா கில்மிஷா பாடிய பாடலை தந்திருந்தோம். நேரம் 7:28 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த பாலுடன் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம்.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு எந்த சாத்தியங்களும் இல்லையென அலாஸ்கா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டமை கவனம் பெற்ற நிலையில் அதற்கான வாய்ப்பு பூஜ்யம் என அலாஸ்கா மாநில ஆளுநர் கூறியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமஷ்டியை அங்கீகரித்து சுயாட்சி முறையை ஏற்படுத்த இந்தியா முன்வர வேண்டும் என அது அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் நலன்களுக்காக வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்தவர்களை ஒருபோதும் மறக்கப்போவதில்லை என தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூடுரைத்துள்ளார். அதேவேளை காமராஜருக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தருவதாகவும் இடைத்தேர்தல்களில் தவிக்க கூட்டணியை வெற்றி பெறும் என்றும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: weekend vibration east fm 102.7
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத்
2: 4370860070
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598
5: சொரோன்சு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6472 57 48 6472 57 48
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: கிஷோர் குளிமிர பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:44 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். 2வது மணித்தியாலத்தில் எப்பொழுதும் ஒரு ஸ்டாரை அழைத்து வருவது வழக்கம். அந்த வகையில் நாங்களும் இன்று ஒரு ஸ்டாரை அழைத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 9 மணி வரை. இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

சங்கி சிவா பாடிய பாடலை கேட்டீர்கள். இரவு 7:51 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இரண்டாவது மணித்தியாலம் என்கிற பொழுது இரண்டாவது மணித்தியாலத்தில் ஒரு ஸ்டாரை அழைத்து வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் ஒரு ஸ்டாரை அழைத்து வந்திருக்கின்றோம். யார் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த பாடலுடன் மைக் மச்சான்ஸ்

யோ ஹரி, வைஷ்ணவி விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னியே, அவ ஏன் விட்டு போயிட்டான்னு சொல்லவே இல்லையே. அதை சொல்லியா முதல்ல எல்லா வைஷ்ணவியும் கோவமாக

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing, Nei, Udanukkudan Email Udaga Update Seyyappadum, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908. 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
6: Weekend East FM Tamil. Dirty Little Sam.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட்.

0: 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட்டினே இந்த பகுதி என்றது தொடர்ச்சியா கலைஞர்களோடு நேரடியாக பேசுகின்ற மனதியாலமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளும் மற்றும் ஒரு ஸ்டாரோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். இனிமையான வணக்கம் நேர்களே. இன்றைய நாளை பொறுத்தவரை எங்களோடு இந்த பகுதியில் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக இவரோடு பேசியிருக்கின்றோம். அண்மையில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு திரைப்படம் போராட்டம் திரைப்படமாக இருக்கின்றது. ஈழத்து கலைஞர்களுடைய தயாரிப்பு மற்றும் நடிப்பில் வெளியாகிக் கொள்கின்ற ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. ஈழத்து கலைஞர்களோடு சேர்ந்து தமிழக கலைஞர்களும் பணியாற்றி இருக்கின்ற ஒரு முக்கியமான திரைப்படமாக இந்த போராட்டம் திரைப்படத்தை பார்த்துக் கொள்ள முடியும். இந்த போராட்டம் திரைப்படத்தில் இசையமைத்திருக்கின்ற இசையமைப்பாளர் புவன் மதீசன் அவர்களோடு தான் நாங்கள் நேரடியாக இந்த மனித்தியாளத்தில் பேசுகின்றோம். எங்களோடு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் புவன் மதீசன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன்.
0: நினைக்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் பேசுகின்றோம். அடிக்கடி படங்கள் பற்றியும் உங்களுடைய இண்டிபெண்டன்ட் பாடல்கள் பற்றியும் பேசிக் கொள்வது வளமை. இப்ப அண்மை காலத்துல போராட்டம் என்ற படம் பற்றி பேசுகின்ற பொழுது கூடுதலாக பேசப்படுகின்ற பெயர் உங்களுடைய பெயராக இருக்கின்றது. இந்த இசைத்துறையில இசையமைப்பாளர் சார்ந்து நினைக்கின்றேன் உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த போராட்டம் திரைப்படம் தந்திருக்கும் என்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எப்படி இந்த அனுபவம் இருக்கின்றது மதீஷன்?
1: அது உண்மைதான். இந்த படம் வர்றதுக்கு முதல் வெளியாகிறது வந்து பாட்டுகள் தான். ஒரு படத்தை விளம்பரப்படுத்துறதாக மக்கள் மத்தியில அடையாளப்படுத்துறதுக்கு பாட்டுகள் முக்கியமா இருக்கும். எங்கடைய இதுக்கு முந்தைய படங்கள்லயுமே அது அப்படித்தான் இருந்தது. ஆனா இந்த படம் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற படம்ன்றதாலையும் ஒரு ஒரு ஒரு மைல்கல் திரைப்படமாக எல்லாராலையும் பார்க்கப்படுறதாலையும் இதுக்கு முன்னர் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அதிக கவனத்தை ஈர்த்திருக்குது. அந்த விதத்துல இந்த படம் எனக்கும் எங்கட கூட எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான படமா தான் இருக்கும்.
0: குறிப்பா இந்த திரைப்படத்துல போராட்டம் திரைப்படத்துல 6 பாடல்கள் இருக்கின்றது. 6 பாடல்களுக்கும் உங்களுடைய இசை இருக்கின்ற